ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 4ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம், புரட்டாசி திங்கள் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை.

1.8 பண்பலை வரிசையிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கவுளை ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்கலாம் நீர்களே.

கவுளை ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள் நேயர்களே. இனி தொடர்ந்து கேட்கலாம் குறளமுதம். அதிகாரம் 9, விருந்தோம்பல், குறள் எண் 5. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ, விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். பொருள்: விருந்தினரை உபசரித்தது போக மீதமுள்ள உணவை உண்டு வாழ்பவன் நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? குறளும் பொருளும் மீண்டும்: வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ, விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். பொருள்: விருந்தினரை உபசரித்தது போக மீதமுள்ள உணவை உண்டு வாழ்பவன் நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களினி தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களே. காலை 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க.

0: வழங்குகிறார் முனைவர் என். பத்ரி. காலை 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி. இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலை சமப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் நடைபெறும். காலை 7 மணிக்கு காலை கதிர். இதில் நலமுடன் வாழ, உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளும் அதன் ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டமறிவோம். தொல்லியல் சட்டம் குறித்து வழக்கறிஞர் என். சவிசின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் நடைபெறும். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெறும். 7:40 பிளே கிரவுண்ட் விளையாட்டு தகவல்கள். 7:50 அறிவும் பகிர்வோம் முற்காலத்தில் ஆங்கிலத்தின் சிறப்பு குறித்து தீபா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தி செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். காலை 9:00 ரெட்ரோ ராகங்கள். இன்றைய ரெட்ரோ ராகங்களில் ஹீரோ ஸ்பெஷல் இடம்பெறும். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் கேட்டு ரசிக்கலாம். காலை 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி இடம்பெறும். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் தலைப்பு, இன்றைய காலகட்டத்தில் குடும்ப விழாக்களை சிறப்பாக்குவது பெரியோர்களின் பாரம்பரிய திட்டமிடுதலா அல்லது இளைஞர்களின் நவீன திட்டமிடுதலா என்ற நிகழ்ச்சி இடம்பெறும். 12:05 ஆங்கிலத்தி செய்திகள் டெய்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெறும். பிற்பகல் 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தி செய்திகள் டெய்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தி செய்திகள் டெய்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரத்தின் நிகழ்ச்சியில் பணியர் பாடல்கள் இடம்பெறும். பிற்பகல் 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். இன்றைய மேட்னி டைம் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் திரைப்படம் பம்பாய். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியில் நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4:00 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. 5:00 செய்தி சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேயர் விருப்பம் இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தி செய்திகள் டெய்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு. 7:00 திரைகானம். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மழைக்காலத்தில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் தலைவர் எம். தேவநாதன் அவர்களின் உரை மற்றும் விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி. அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்களை தொடர்வது ஆங்கிலத்தி செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi has said that over the past 12 years, the gap between cities and villages in India has narrowed significantly. He highlighted the considerable improvement in rural infrastructure and noted that women across the country have also become increasingly self-reliant and economically empowered. Mr. Modi made these remarks during the virtual interaction with Seva Yatris, travelling on a yatra from Varanasi to Vadnagar under Seva Sankalp Abhiyan. He emphasized the importance of social service, social reform and positive change. He said, Viksit Bharat can be realized only with the contribution and participation of everyone. Mr. Modi highlighted that Vadnagar gave him the values that shaped his life, while Kashi added countless colors of service to those values. He expressed happiness that young people are also enriching this journey with the many colors of service. During the interaction, these yatris shared their experiences with the Prime Minister. Mr. Modi asked the yatris to maintain a diary and record their experiences during the yatra. External Affairs Minister S. Jayashankar will address the high-level session of 81st United Nations General Assembly, UNGA, in New York today. The 81st session of the UN General Assembly is being held under the theme Restoring Trust, Managing Transformation, a United Nations that delivers for all. The General Assembly brings together presidents, prime ministers and senior representatives from all 193 UN member states who will outline their priorities and positions on major international issues. According to the United Nations, the 81st session will focus on revitalizing global cooperation, advancing the Sustainable Development Goals and promoting collective action for peace, dignity and equality. The UN General Assembly's high-level week also featured discussions on global conflicts, development, climate change, humanitarian challenges and other pressing international issues. The general debate is expected to provide a major platform for the leaders to present their foreign policy priorities and engage on key global developments. External Affairs Minister S. Jayashankar has raised concerns over repeated attacks on commercial shipping and seafarers in the Gulf, Red Sea and Black Sea, saying that the attacks were no longer exceptional occurrences. Dr. Jayashankar was addressing the inaugural meeting of the Group of Friends on Safety and Security of Shipping and Seafarers during the 81st session of the United Nations General Assembly in New York. The External Affairs Minister announced a new initiative by India and Liberia together to draw greater attention to the safety and security of ships and seafarers. He said India, a source of seafarers, and Liberia, the world's largest shipping registry, have joined hands to strengthen maritime safety and security. The initiative aims to establish a consultative framework to enhance maritime security and ensure that key stakeholders have a greater voice in discussions on this sector. The Office of the Chief Electoral Officer, CEO Delhi, has directed all the district election offices to organize special camps for enrollment of young electors at colleges, universities and other educational institutions across Delhi on 29th and 30th of this month as part of the Special Intensive Revision 2026. Students between age 18 to 25 eligible for registration will be assisted by BLOs to fill forms 6 for inclusion in the electoral rolls. Prime Minister Narendra Modi has congratulated Gulveer Singh on winning the silver medal in the men's 10,000-meter event at the Asian Games in Aichi, Nagoya, noting that he continues to make the country proud on the podium following his bronze earlier in the competition. The Prime Minister lauded his fine performance and stated that his perseverance and progress will inspire young distant runners across India. And that is the end of this news bulletin.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி நினைத்தானும் நல்லவை கேட்க
3: வழங்குகிறார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.
4: நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் வாழ்வில் முன்னேறவே விரும்புகிறோம். ஆனால் இயல்பாகவே நம்மிடம் நிறைந்திருக்கும் சோம்பல் குணம் நம் வாழ்வில் முன்னேற்றத்தை வெகுவாக தடுக்கிறது.

0: செய்ய நினைக்கும் ஒரு செயலை தாமதிக்காமல் தொடங்கி அதன் போக்கில் பயணிக்க துவங்குவது மட்டுமே நமது சோம்பலை போக்க உதவும். நாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு பணியை செய்து வரும்பொழுது அது எதுவாக இருந்தாலும் நம்மால் முன்னேற முடியும். வாழ்வில் நமது உழைப்பு மட்டுமே நமக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் எந்த நிலையிலும் விருப்பமான ஒரு பணியினில் நாம் ஈடுபடலாம். எப்போதும் நமக்கு முன்னால் நிறைய நேரம் உள்ளது என்பதை உணர்ந்து வினையாற்றுவது மிகவும் நல்லது. எதையும் செய்யாமல் இருப்பதை விட தாமதமாக செயலாற்றுவது ஒரு தவறே அல்ல. சோம்பல் என்னும் சொல் மந்தம், சோர்வு, சுணக்கம், நெடுநீர், மடி என்றெல்லாம் கூட அழைக்கப்படுவது உண்டு. மந்தம் நம் செயலில் வேகம் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சோர்வு உடல் அல்லது மன ரீதியான செயல்திறன் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சுணக்கம் ஒரு செயலை செய்ய தயங்குவது அல்லது தாமதப்படுத்துவது. நெடுநீர் அதிக நேரம் தூங்குதல் அல்லது ஓய்வெடுத்தல். மடி சோம்பலுடன் தொடர்புடைய ஒரு சொல். உடல் ரீதியான செயல் ரீதியான குறைவை இது குறிக்கிறது. இந்த வார்த்தைகள் அனைத்தும் சோம்பல் என்ற சொல்லின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. எந்த வேலையையும் செய்யாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழிப்பவர்களை சோம்பேறிகள் ஆவார்கள். இவர்கள் தனக்கான வேலைகளை கூட மற்றவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பார்கள். எந்த கவலையும் சிந்தனையும் இல்லாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழித்து சொகுசு வாழ்க்கையை விரும்பவர்களாக சோம்பேறிகள் இருப்பார்கள். அதிலும் கனவு காண்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். நம் ஆற்றலை மழுங்கடைய செய்யும் செயலே சோம்பேறித்தனம் எனப்படுகிறது. இதை ஒரு வியாதியாக கருத முடியாது. ஆனால் சோம்பேறித்தனத்தை தவிர்க்க சில எளிய வழிகளை கடைபிடிப்பதன் மூலம் நம் உள்ளே புதைந்துள்ள எல்லையில்லா ஆற்றலை நாம் புதுப்பித்து கொண்டு செயல்பட முடியும். நாள்தோறும் உடற்பயிற்சி, தியானம் ஆகியவற்றை செய்வதன் மூலம் நமது உடல் புத்துணர்ச்சி அடையும். இது நாள் முழுவதும் நமது பணியினை செய்ய தேவையான ஆற்றலை தரும். மேலும் இது நம் மனதில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலர் தினமும் ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படலாம். இது அவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தலாம். இம்மாதிரியான நேரத்தில் நமக்கு பிடித்தமான மாற்று செயல்களை சிறிது நேரத்தை ஒதுக்கினால் நம் ஆற்றல் மேம்படும். சோம்பி திரியல் என்பது ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி பாடலில் வரும் ஒரு நீதி பழமொழியாகும். இதன் பொருள், முயற்சியின்றி சோம்பேறியாக திரியாதே, உழைப்பின்றி வீணாக நேரத்தை கழித்து கொண்டிருக்காதே என்பதே ஆகும். நாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து பயனுள்ள செயல்களில் ஈடுபட வேண்டும். எந்த செயலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதும் பயன் தராத செயல்களில் நேரத்தை செலவிடுவதும் தவறு. உழைத்து முன்னேற வேண்டும். நமது சோம்பேறித்தனத்தால் நமது வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது என்பதுதான் இதன் முக்கிய நீதியாகும். திருவள்ளுவரும் தம் திருக்குறளில் ஊழையும் உப்பக்கும் காண்பர் உழைவின்றி தாழாது முயற்றுபவர் என்கிறார். சோர்வு இல்லாமல் தளராமல் இடைவிடாமல் முயற்சி செய்பவர்கள் விதியையும் தோல்வியடைய செய்வார்கள் என்று வள்ளுவம் போதிக்கிறது. ஒரு கடினமான இலக்கை அடைய தோல்வி பயமின்றி சோர்வடையாமல் தொடர்ந்து உழைப்பவர்கள் அந்த விதியை வென்றி வெற்றியடைவார்கள். எனவே இனியாவது சோம்பல் வழி மறப்போம். உழைப்பின் வாரா உயர்வுகளில் இல்லை என்பதை உணர்வோம். வாழ்வில் உயர்வோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாய் திகழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம் அருளிசை. இறைவனிடம் முழுமையான சரணாகதி அடையும் போது மன அமைதியும் பேரானந்தமும் தானாகவே வந்து சேரும்.

பக்தி என்பது சடங்கு மட்டுமல்ல, அது அன்பின் உயர்ந்த வடிவம். தினமும் இறைவனின் அருளை சிந்தித்து நற்செயல்களை செய்வது, அதன் மூலம் மகிழ்வதே உண்மையான பக்தி.

ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். விடியற்காலையில் எழுந்து இறைவனின் நாமத்தை உச்சரித்து நம்மிடம் உள்ள நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது நம் நாளை நேர்மறையான எண்ணங்களுடன் தொடங்க உதவும்.

0: கேட்ட பாடலுடன் அருளிசை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 96% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியர் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை, விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா ஆஸ்பரல்லம் கிலோவிற்கு 4 கிராம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, கேரட் பயிரில் துருயி மேலாண்மைக்கு விதைத்த 45 மற்றும் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ரா ராணி லிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணிலிட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருக்கள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரதரோனில் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா ஆஸ்பரல்லம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இதனை இட வேண்டும். இடியுடன் கூடிய கனமழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்படலாம். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் கால்நடைகளை பாதுகாக்கவும். கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி போடுங்கள்.

0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள் நீர்களே.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ டூக்கேலியும் இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s please.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: ஏப்ரல் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை.
0: தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
5: வணக்கம். மாநில செய்திகள். வாசிப்பவர் முகமது.

0: தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேகாவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி பேரணியில் பங்கேற்றவர்களுடன் காணொலி மூலம் அவர் கலந்துரையாடினார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதிலும் உள்ள பெண்களின் சுயசார்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சமூக மாற்றத்திற்கு சேவை மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் அனைவரது பங்களிப்பும் அவசியம் என்று அவர் கூறினார். சமூக சேவையில் எண்ணற்ற இளைஞர்கள் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நீர் பாதுகாப்பு குறித்த சர்வதேச கருத்தரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். நீர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நீர் பங்கீடு தொடர்பான விவகாரங்களுக்கு நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்தும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் திரு சி ஆர் பாட்டீல் பட்டியலிட்டார். புலிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புலிகள் பாதுகாப்பு பயிலரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், வனத்துறை மற்றும் உள்ளூர்வாசிகளுக்கு இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் அறிவியல் பூர்வமான செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 71வது நிறுவன தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் 130,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மருத்துவ படிப்பிற்கான இடங்களை மேலும் 75,000 உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பணி போற்றத்தக்கதாக உள்ளது என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் மனநலனை மையமாக கொண்டது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதார மற்றும் நல்வாழ்வு குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நவீன மருத்துவ வசதிகளுடன் ஆயுர்வேதம், யோகா மற்றும் நல்வாழ்வு மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சுகாதார சேவைகள் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை உருவாக்குவதில் மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறையினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் இந்த வெற்றியை பெற்றுள்ள அவரது சாதனையை பாராட்டியுள்ளார். அவரது இந்த வெற்றி இளம் வீரர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். பதக்கம் வென்ற அவருக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் பணிகளில் சிறார்களை ஈடுபடுத்துவதற்கு எதிரான தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரச்சாரத்தின் போது சிறார்களை ஈடுபடுத்தும் கட்சிகள் மீது குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் மின்னணு முறையிலான சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது. யுபிஐ பயன்பாடு இல்லாத தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அக்டோபர் 2 நாடு தழுவிய யுபிஐ பயன்பாடு இல்லாத தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஜெர்மனியில் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்தும் அந்நாட்டு அரசின் முயற்சிகளுக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மொரோக்கோவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தையொட்டிய எல்லைப்பகுதியில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். தில்லியில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இம்மாதம் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவர்களுக்கு மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்விக்கான வழிகாட்டு முகாம் நேற்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு வந்த 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கையின் மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். நம் சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து கேட்க போகிறோம். இதுல வந்து என்னென்ன யூஸ்ஃபுல் பிளான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
3: சைக்கோட்ரியா நீலகிரியன்சிஸ் இதனோட தாவரவியல் குடும்பம் ரூபியேசி குடும்பத்தை சார்ந்தது. இந்த தாவரம் பொதுவாக இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளான நீலகிரி, ஆனைமலை மற்றும் பழனிமலை பகுதிகளில் மட்டுமே இந்த தாவரம் காணப்படும். இது ஒரு அபூர்வமான மூலிகை தாவரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தமிழில் இது வந்து ஓடைக்காப்பி பச்சலை என்று அழைப்பாங்க. ஸோ இதனோட ஈக்கோலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோலைக்காடுகளிலோட பாதுகாப்பு அல்லது சோலா ஈகோசிஸ்டம் ஈக்கோலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். இது அதிக உயரமுள்ள சோலைக்காடுகளில் அடிப்பகுதியில் அடர்த்தியாக வளரும் ஒரு முக்கிய தாவரமாகும். பறவைகள் மற்றும் உயிரினங்களின் உணவு இது. இதன் சிறிய சாய்வான சதைப்பற்றுள்ள பழங்கள் காடுகளில் உள்ள பறவைகள் மற்றும் சிறிய பாலூட்டி விலங்குகளுக்கு உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் விதைகள் பருவதற்கு உதவுகிறது. மண் ஈரப்பதம் மற்றும் நுண்ணுயிரிகள் அடர்ந்த நிழல் தரும் இதன் இலைகள் காடுகளின் தரைப்பகுதியில் ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் அதனோட மண் அரிப்பை தடுக்கவும் இந்த தாவரம் உதவுகிறது. அடுத்தது மருத்துவத்துறை மற்றும் பயன்பாடுகள். ஸோ இந்த பிளான்ட்டை மேக்சிமம் வந்து இந்த பழங்குடியினர் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ அதனோட என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இதன் இலைகள் மலர்கள் மற்றும் பிஞ்சு பழங்கள் பழங்குடியின மக்களால் அதாவது இருளர்கள் மற்றும் காணிக்காரர்கள் அப்படிங்கிற அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து மூட்டு வலி, வாத நோய் மற்றும் வீக்கங்களை குறைக்க பயன்படுத்தப்படுகின்றனர். அடுத்தது பாரம்பரிய கஷாயம் அப்படிங்கிறோம். ஸோ நாட்டுப்புற மருத்துவத்தில் இதன் இளம் பழங்களை தேனுடன் சேர்த்து உட்கொள்வதால் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்தாக இந்த தாவரம் காணப்படுகிறது. அடுத்தது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாகவும் பயன்படுத்தப்படுகிறது. தாவர வேதியியல் ஆய்வுகளில் இதன் அதிக அளவு ஆல்கலாய்டு இருக்கிறதுனால உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் வீக்கங்களை கட்டுப்படுத்தவும் இது பயன்படுத்தப்படுகின்றது.
2: வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நன்றி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள்.
4: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் ரீனா ரவி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: ஒரு மனிதன் வாழக்கூடிய நாட்களில் அவனுக்கு மிக முக்கியமான உறுப்புகளான மொத்தம் 14 வகையான இராஜ உறுப்புகள். ஒரு மனிதனுடைய உடல்ல 78-80 வகையான உறுப்புகளை நாம் பார்க்கலாம். ஆனால் மிக முக்கியமானது 14 வகையான இராஜ உறுப்புகள். அடுத்தது சிறுநீரகம். இந்த சிறுநீரகம் ஒரு மனிதனுடைய கழிவுகளை வெளியேற்ற மிக முக்கியமான ஒரு இராஜ உறுப்பு. சிறுநீரகம் வந்து 2 வகையா இருக்கு, லெப்ட் சைடும் ரைட் சைடும், வலப்புறமும் இடப்புறமும் 2 சிறுநீரகம் பீன்ஸ் வடிவத்தில் அமைந்திருக்கும். இது நம்மளுடைய தண்டுவடத்துக்கு நடுவில் இருக்கும். இந்த சிறுநீரகங்கள் 2 பக்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறுநீரகத்தில் நெஃப்ரான்கள் என சொல்லக்கூடிய அந்த கழிவு பொருட்களை எல்லாம் சுத்தப்படுத்தி வெளியே அனுப்பக்கூடிய ஒரு இது காணப்படுகிறது. இது ஒரு மனிதன் உட்கொள்ளக்கூடிய உணவுகளையும் குடிக்கக்கூடிய தண்ணீர் பானங்கள் இவற்றையெல்லாம் அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியே அகற்றுவதற்கு இந்த சிறுநீரகம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த சிறுநீரகத்தை நாம் கடைசி வரைக்கும் நம் ஆயுள் முழுவதும் பாதுகாக்க வேண்டும் என்றால் முக்கியமாக தண்ணீரை நாம் அளவுக்கு அதிகமாக குடிக்க வேண்டும். ஒரு மனிதன் குறைந்தது 20 கிலோ, 40 கிலோ, 60 கிலோ என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வெயிட் இருக்கும். அந்த அளவுக்கு தகுந்தமாக 20 கிலோ என்றால் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 2 லிட்டர், 3 லிட்டர், இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய எடைக்கு தகுந்தவாறு நீரை பருக வேண்டும். குறைந்தது இப்போ 40 கிலோ இருக்கிறாங்கன்னா 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 20 கிலோ என்றால் 1 லிட்டர், 60 கிலோ என்றால் 3 லிட்டர். இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய எடை பொறுத்து தண்ணீரை பருக வேண்டும். காலையில் எழுந்தவுடன் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அந்த சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியேற்றணும். அதே மாதிரி இரவு ஒரு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம உடாத தண்ணீரை பருகி வரும்போது நம்முடைய சிறுநீரகம் சுத்தமாக காணப்படும். இந்த சிறுநீரகத்தில் தண்ணியே குடிக்காத, சரியாகவும் நம்ம சாப்பிடாத அதே மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக பழுதுபட வாய்ப்புள்ளது. நிறைய பேர் தண்ணி குடிப்பாங்க ஆனால் யூரின் போக மாட்டாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்க வைக்க அந்த சிறுநீரகத்தில் கற்கள் தோன்ற வாய்ப்புள்ளது. பாஸ்பேட் சல்ஃபேட் என்று கற்கள் உருவாக வாய்ப்புள்ளது. இந்த கற்கள் உருவாகாது இருக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமான தண்ணீரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கற்கள் உருவாகும் போது மனிதன் அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படிய வாய்ப்புள்ளது. ஏன் கேட்டா பேக் பெயின் வரும், இடுப்பு அளவுக்கு அதிகமாக வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. நாளாக ஆக இந்த சிறுநீரகம் ஃபுல்லா கெட்டு போயிடும். இதுவும் ஒரு முக்கியமான உறுப்பு. இந்த சிறுநீரகம் கெட்டு போகாத இருக்கிறதுக்கு அதிகப்படியான பழங்கள் நம்ம எடுத்துக்கணும், இந்த பழச்சாறு எடுத்துக்கணும். இந்த மாதிரியெல்லாம் எடுக்கும் போது இந்த கிட்னி சிறுநீரகம் பழுதுபடாமல் ஒரு மனிதன் காக்கப்பட வேண்டும். சரியான உணவு முறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்ளும் போது இந்த சிறுநீரகத்தில் எந்தவித தொற்றும் ஏற்படாதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோமோ, எந்த அளவுக்கு சுத்தமான சுகாதாரமான பானங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம சிறுநீரகம் நல்லபடியாக இருக்கும். எந்த விதத்திலும் அது தொற்று ஏற்படாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளலாம். இந்த சிறுநீரில் தொற்று ஏற்படும் போது தான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகிறது. அந்த யூரினரி பிளாடரில் அளவுக்கு அதிகமான தொற்று ஏற்படும் போது சிறுநீர் கழிக்கும் போது அதிக அளவுக்கு நமக்கு வலி ஏற்படுகிறது. அந்த வலி ஏற்படும் போது சிறுநீர் போக முடியாத கண்டிஷனில் கூட அளவுக்கு அதிகமான பேர் கஷ்டப்பட வாய்ப்புள்ளது. எனவே அளவுக்கு அதிகமான தண்ணீரை பருகும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மனிதனுக்கு வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: நலமுடன் வாழ.
3: இதுவரை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தொல்லியல் சட்டம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.
2: இந்த ஆர்கியாலஜிக்கல், அதாவது மான்யூமெண்ட்ஸை பிரிசர்வ் பண்றது எப்படி, அதை ஏன் நாம பிரிசர்வ் பண்ணணும், அதுக்குண்டான பின்னாடி பேக்கப் என்ன அப்படின்றது தான் இந்த ஆக்ட். இதுல வந்துட்டு ஒரு ஆக்டே இருக்குங்க. இத நம்ம சேவ் பண்ணி அதை வந்துட்டு பின்னாடி ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்ம ரெஃபர் பண்ணி அதை ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும், அதை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றது தாங்க இந்த ஆக்ட். இப்போ நெக்ஸ்ட் வருது வந்துட்டு பில்டிங் கேவ். இந்த கொகையெல்லாம் கட்டி மனுஷங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. இதுல வந்துட்டு எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி அந்த கேவை வந்துட்டு கார் பண்ணி அதுக்குள்ள எப்படி போயிருப்பாங்க, அவ்வளோ பெரிய ராக்க அவங்க பிரேக் பண்ணி உள்ள போயிருக்காங்கன்னா அவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அதை பிரேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றது இந்த ஆன்டிக்விட்டி. மீன்ஸ் அதோட என்னென்ன விதம், காயினா இருக்கலாம், ஸ்கல்ச்சரா இருக்கலாம், இல்ல மேனுஸ்கிரிப்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா எழுதுறது அதுவா கூட இருக்கலாம். ஸோ அதே மாதிரிதான் இந்த பில்டிங் கேவும், இந்த கேவ்ல வந்துட்டு எப்படி அந்த கேவெல்லாம் பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றது. இந்த பில்டிங் கேவை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா 100 இயர்ஸ்க்கு அதிகமா இருந்துச்சுன்னா, அதாவது முன்னாடியே வந்துட்டு 100 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருந்துச்சுன்னா இது எப்படி இந்த கேவெல்லாம் வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க, அதை எப்படி பில்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு இந்த ஆன்டிக்விட்டி அப்படிங்கிற ஒரு டெபினேஷன்ல இதெல்லாம் வருது. நெக்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆபிசர், அது வந்துட்டு செக்ஷன் 2C வந்துட்டு இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஆர்கியாலஜிக்கல் ஆபிசரும் இருக்காங்க. அந்த ஆபிசர்ஸ் யாரும் இல்ல, இப்ப நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல, நிறைய செக்ஷன்ஸ் அதாவது செக்ஷன்ஸ் வைஸ் பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு சீனியர் மோஸ்ட் அந்த ஆர்கியாலஜிக்கல் ஆபிசர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் பை நோட்டிபிகேஷன், எப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன் மூலியமா ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இவங்க தான் இந்த ஆபிசரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன் 2C பொறுத்த வரைக்கும். செக்ஷன் D என்ன சொல்லுதுன்னா, ஆர்கியாலஜிக்கல் சைட்டை வந்துட்டு எப்படி நாம பிரிசர்வ் பண்ணணும், எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், பீப்புள்கிட்ட இருந்து எப்படி பாதுகாத்து அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு செக்ஷன் 2D சொல்றாங்க. இப்ப வந்துட்டு அதை ஃபென்ஸ் பண்ணி கவர் பண்ணி அதுக்குண்டான அத்தனை ப்ரொடெக்ஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் இந்த டிரெக்டா, அதுக்குன்னு ஒரு தனி டைரக்டரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட், அது இல்லாம சென்ட்ரல் வைஸ்லயும் வந்துட்டு கொஞ்சம் வேற எங்கேயாச்சும் இருந்துச்சு, கொஞ்சம் மானுமெண்ட் வந்துட்டு நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்துட்டு சென்ட்ரல் அத்தாரிட்டியும் டேக் ஓவர் பண்ணும். இப்போ ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்னு ஒரு இருக்கும். இப்போ ப்ரொடெக்டட் ஏரியானா இந்த நார்மல் சைட்டுன்னு சொல்றோம் தெரியுங்களா, இப்ப வந்துட்டு நம்ம அதை பிரிசர்வ் பண்ணணும், அதுல மானுமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் விட்டு இது வந்துட்டு ப்ரொடெக்டிவ் ஏரியா, இதுல வந்துட்டு யாரும் வரக்கூடாது, இதை வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டட் ஜோன்ல நாங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடெக்டட் ஏரியான்னு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரொடெக்டட் மானுமெண்ட் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அந்த மானுமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஆனா யூஸ்வலா இப்போ மானுமெண்ட் ஒரு பிளேஸ் அந்த சைட்டு நல்லா சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க, இப்போ தாஜ்மஹால் எல்லாம் இருக்கு இல்லையா, தாஜ்மஹால் வந்துட்டு அப்கோர்ஸ் இஸ் அ ப்ரொடெக்டட் பிளேஸ் தான், யுனெஸ்கோ ஒரு பிளேஸ் தான், நம்ம ஒண்டர்ஸ் பிளேஸ் தான். ஆனா வந்துட்டு அதுல பப்ளிக் எல்லாம் போயிட்டு வராங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் ஆனா அப்பவுமே சில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சில ஒரு கண்டிஷனை வச்சுதான் வந்துட்டு அதுக்கு நம்ம அந்த கன்சர்ன்ட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி வந்துட்டு நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கும் போய் விசிட் பண்றதுக்கு.
0: சட்டம் அறிவோம்.
1: நேயர்கள், இதுவரை தொல்லியல் சட்டம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.
3: அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: வணக்கம், ஆகாஷவாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் ஆளுமைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முக்கியத்துவம் வாய்ந்த கடற்பகுதிகளில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். இதுபோன்ற தாக்குதல்களால் பல்வேறு நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டின் 69வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சியை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி இந்தியா சார்பில் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த கடற்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை உறுப்பு நாடுகள் தொடர்ந்து மேற்கொள்வதென இந்த அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையிலான இதுபோன்ற நடவடிக்கைகள் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என அறிவிக்கப்பட்ட இடங்களில் ஆயுதப்படையின் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது அக்டோபர் 1 முதல் அடுத்த 6 காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் இம்ஃபால், லாம்ஃபால், சிட்டி உள்ளிட்ட 13 காவல் நிலையங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதிகளை தவிர மாநிலம் முழுவதும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நாகாலாந்தில் திமாப்பூர், நியூலான் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கும், அசாம் மாநில எல்லையை ஒட்டியுள்ள நம்சாய் மற்றும் சாங்லாங் லாங்டிங் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். அருணாச்சல பிரதேசத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை ஏற்பாடு செய்துள்ள சோம்நாத் யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு நேற்று தொடங்கி வைத்தார். ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம், NIT உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 40 பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் இன்றி அடுத்த 2 தொடர்ந்து மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதல் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே மனித குலத்திற்கு பயனளிக்கும் வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் 7 நாள் செயல் திட்டத்தை ஈரான் முன்மொழிந்துள்ளது. நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி இதனை தெரிவித்தார். விரோத போக்குகளை கைவிட்டு ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதத்தில் வாஷிங்டன் தெஹ்ரான் இடையே மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை செயல்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும் நீரிணை பகுதியில் விதிக்கப்பட்டுள்ள தடைகளை முடிவுக்கு கொண்டுவருவது உள்ளிட்ட முக்கிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டுமென்று திரு அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் சிலை வளாக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 403 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 403 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தலா 10 இடங்களில் மொத்தம் 4030 சிலை வளாகங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிறைவு செய்ய அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அதிகரித்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் செயல்திறன் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில் வளரும் நாடுகளில் தொழிலாளர்களின் செயல்திறன் 3.8% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளிலிருந்து காப்புரிமை கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், மத்திய பிரதேசம், விதர்பா, ஆந்திரப்பிரதேசம், கேரளா, மாஹே, தெலங்கானா, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு மாரத்தான் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 10 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. உலக செஸ் ஒலிம்பியாட் சாம்பியன் போட்டியின் ஓபன் பிரிவு ஆட்டத்தின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 1.5 புள்ளிகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: Nada.
1: One last dance.
0: Okay-da. Pode.
2: விஜய் அனிருத் ரவிச்சந்திரன் அறிவு இணைந்து பாடிய பாடல் வலித்தது ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து.

0: தவனின் இசையில் பாடல் ஒலித்தது மம்பட்டியான் திரைப்படத்திலிருந்து.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

ஆசிய விளையாட்டு 20வது சீசன் நடக்கிறது. தடகளத்தில் கலப்பு அணிகளுக்கான 4x400 மீட்டர் ரிலே தொடர் ஓட்டம் நடந்தது. பூவம்மா, மானு, தமிழகத்தின் விஷால், வித்யா இடம்பெற்ற இந்திய அணி களமிறங்கியது. தகுதி சுற்று இரண்டில் இந்திய அணி 3:16.23 நேரத்தில் வந்து இரண்டாவது இடம் பெற்று பைனலுக்கு முன்னேறியது. அடுத்து நடந்த பைனலில் முதலில் மானு, அடுத்து பூவம்மா ஓடினர். மூன்றாவதாக ஓடிய விஷால் சிறப்பாக செயல்பட்டு பேடனை வித்யாவிடம் கொடுத்தார். இதை பெற்ற வித்யா மின்னல் வேகத்தில் ஓடினார். வியட்நாம் வீராங்கனையை பின்தள்ளிய வித்யா 8 வினாடி முன்னதாக வந்து இரண்டாவது இடம் பெற்றார். 3:14.46 நேரத்தில் வந்த இந்திய அணி கடந்த முறை 2023 போல மீண்டும் வெள்ளிப்பதக்கம் கைப்பற்றியது. பஹ்ரைன் அணி தங்கம் வென்றது, வியட்நாம் அணி வெண்கலம் வென்றன. தடகளத்தில் பெண்களுக்கான 10,000 மீட்டர் ஓட்டம் நடந்தது. இந்தியா சார்பில் சீமா பங்கேற்றார். துவக்கத்திலிருந்து சீரான ஓட்டத்தை வெளிப்படுத்திய சீமா ஒரு கட்டத்தில் 5வது இடத்தில் பின்தங்கினார். கடைசி நேரத்தில் சுதாரித்த இவர் 32:50.05 நேரத்தில் வந்து 3வது இடம் பெற்று வெண்கலம் கைப்பற்றினார். 10,000 மீட்டர் ஓட்டத்தில் 16 ஆண்டுக்கு பின் இந்தியாவுக்கு கிடைத்த பதக்கம் இது. முன்னதாக 2010 இந்தியாவின் பிரீஜா தங்கம் வென்றிருந்தார். தமிழக தடகள நட்சத்திரங்கள் வித்யா, விஷால் 4x400 மீட்டர் ரிலே ஓட்டத்தில் அசத்திய இருவரும் இந்தியா வெள்ளி வெல்ல கை கொடுத்தனர். இது ஆசிய விளையாட்டில் வித்யா வென்ற 4வது பதக்கம். இதில் 3 வெள்ளி, 1 வெண்கலம் ஆகும். விஷால் வென்ற முதல் பதக்கமாக அமைந்தன. தமிழக முதல்வர் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் ஆசிய விளையாட்டு 4x400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளி வென்ற இந்திய அணிக்கும் இதில் இடம்பெற்றிருந்த தமிழகத்தின் வித்யா, விஷாலுக்கும் வாழ்த்துக்கள். இது தமிழக விளையாட்டுத் துறைக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய பெருமை. இவர்கள் இருவருக்கும் தமிழக அரசு சார்பில் தலா ₹5,00,000 உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும். இவர்களின் வெற்றி பயணம் மேலும் பல புதிய வரலாறுகளை படைத்திட வாழ்த்துக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சுடுதல் ஸ்கீப் பிரிவில் கலப்பு அணிகளுக்கான தகுதி சுற்று நடந்தது. இந்தியா சார்பில் அனந்த்ஜோத் சிங், பிரான்ஸ் ஜோடி 138 புள்ளியுடன் 4வது இடம் பிடித்தது, பைனலுக்கு முன்னேறியது. இதில் 44 புள்ளிகள் எடுத்த இந்திய ஜோடி 3வது இடம் பிடித்து வெண்கலம் கைப்பற்றியது. இதுவரை துப்பாக்கி சுடுதலில் மட்டும் இந்தியாவுக்கு 4 வெள்ளி, 4 வெண்கலம் என 8 பதக்கம் கிடைத்தன.

ஸ்பெயினில் உலக ஜூனியர் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் தொடர் நடக்கிறது. ஆண்களுக்கான 55 கிலோ எடை பிரிவில் தமிழகத்தின் 17 வயதான தனுஷ் லோகநாதன் பங்கேற்றார். ஸ்நாச் பிரிவில் 107 கிலோ பளு தூக்கி 3வது இடம் பிடித்து வெண்கலம் வென்ற தனுஷ் கிளீன் அண்ட் ஜெர்க் பிரிவில் 124 கிலோ தூக்கி 13வது இடத்தை கைப்பற்றினார். ஒட்டுமொத்தமாக 231 கிலோ பளு தூக்கிய தனுஷ் 3வது இடம் பிடித்து வெண்கல பதக்கத்தை தட்டிச் சென்றார். இதன் மூலம் உலக ஜூனியர் பளு தூக்குதலில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற வரலாறு படைத்தார். வியட்நாமின் டுவாங் 253 கிலோவுடன் தங்கம் வென்றார்.

சார், ஜப்பானின் டோமாரி கொடரோ 247 கிலோவுடன் வெள்ளி வென்றார். பெண்களுக்கான 45 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் பாயல் பங்கேற்றார். ஸ்னாச் பிரிவில் 68, கிளீன் அண்ட் ஜெர்க் பிரிவில் 82 என ஒட்டுமொத்தமாக 150 கிலோ பளு தூக்கி பாயல் 6வது இடம் பிடித்தார்.

0: அறிவோம் பகிர்வோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் முற்காலத்தில் ஆங்கிலத்தின் சிறப்பு குறித்து ஆங்கில ஆசிரியர் என் தீபா அவர்கள் வழங்கும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: காலப்போக்கில் மொழி தொடர்பில் ஒரு வர்க்க பிரிவு உருவானது. ஆட்சி அதிகாரங்களில் பிரெஞ்சு மொழி பேசுவோரே செல்வாக்கு செலுத்தினர். இத்தகைய மொழி தொடர்பிலான ஏற்றத்தாழ்வு ஆங்கில தாய்மொழி பற்றாளர்களிடையே தம் தாய்மொழி தொடர்பில் எழுச்சியை தோற்றுவித்தது. கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டளவில் ஆங்கில மொழி அறிவியலாளர்களும் ஆங்கில மொழி பற்றாளர்களாலும் மேற்கொண்ட கடும் முயற்சியின் விளைவால் ஆங்கிலம் மீண்டும் அதிகார மொழியாக மாற்றம் பெற தொடங்கியது. இந்த ஆங்கிலத்தையே மத்திய ஆங்கிலம் மிடில் இங்கிலீஷ் என அழைக்கப்படுகின்றது. ஆனால் நிறைய பிரெஞ்சு மொழி சொற்களை ஆங்கிலம் உள்வாங்கிக் கொண்டது. எடுத்துக்காட்டாக காஃப் வீல், கவு பீஃப், வுட் ஃபாரஸ்ட், ஷீப் மட்டன், ஹவுஸ் மேன்ஷன், வர்தி ஹானரபிள், க்ளோஸ் ஷட், பிக் போர்க், ரிப்ளை ஆன்சர், சிக்கன் போல்ட்ரி, ஆர்டர் ஸ்மெல், ஆனுவல் இயர்லி, டிமாண்ட் ஆஸ்க், சாம்பர் ரூம், டிசையர் விஷ், பவர் மைட், ஃப்ரீடம் லிபர்டி, போல்ட் கரேஜியஸ், ராட் ஆங்கர், கிங்லி ராயல். மேலே சொன்ன ஜோடி சொற்கள் முதலில் காணப்படுவை பழைய ஆங்கிலத்திலும் அதிலிருந்து மருவிய சொற்களாகும். இரண்டாவதாக காணப்படும் சொற்கள் பிரெஞ்சு நார்மன் மொழியிலிருந்து மருவிய சொற்களாகும். ஜெர்மனிய மொழி குடும்பத்தின் பன்மை சொற்கள் ஹவுஸ் ஹவுசன், ஷூ ஷோன் என்பது போன்ற அமைந்திருந்தவை. பிரெஞ்சு முறை முடிவில் எஸ் எழுத்தை சேர்த்து கொள்ளும் முறையை ஹவுஸ் ஹவுசஸ், ஷூ ஷூஸ் மத்திய ஆங்கிலத்தில் தோன்றின. இருப்பினும் சில பன்மை சொற்கள் தற்போதும் ஜெர்மனிய மொழி வழக்கிற்கு அமையானவை உள்ளன. எடுத்துக்காட்டாக மென், வுமென், ஆக்சன், சில்ட்ரன். கிபி 1250 ப்ரொவிஷன் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் எனும் அரசு ஆவணம் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட முதல் ஆவணமாகும். கிபி 1348 லத்தீன் மொழி வழி கற்பிக்கப்பட்ட பாடசாலை கல்வி ஆங்கில வழி கல்வியாக மாற்றப்பட்டது. அதிகமான பாடசாலைகள் ஆங்கில வழி கல்வி கற்பிக்கப்பட தொடங்கின. கிபி 1362 வரை பிரெஞ்சு மொழியிலே இருந்த நீதி சட்டம் போன்றவை ஆங்கில மொழிக்கு மாற்றப்பட்டது. இவ்வாண்டே முதன் முதலாக ஆங்கில பாராளுமன்றத்தில் அரியணை ஏறிய ஆண்டாகும். எட்வர்ட் தி தேர்ட் எனும் அரசன் முதன் முதலாக நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசினான். கிபி 1387 மகாகவியான ஜெஃப்ரி சாசர் எனும் எழுத்தாளர் ஆங்கிலத்தில் த கேன்டர்பரி டேல்ஸ் எனும் கதை தொகுப்பை எழுதினார். அவற்றை இன்றைய ஆங்கிலேயர்களாலும் வாசித்தறிய முடியாத அளவிற்கு கடினமானது என்கின்றனர். இன்றைய ஆங்கில எழுத்து நடைக்கும் அன்றைய ஆங்கில எழுத்து நடைக்கும் அதிக வேறுபாடுகள் உள்ளது. இனி அடுத்ததாக நாம் நவீன ஆங்கிலம் அதாவது மாடர்ன் இங்கிலீஷ் அதை பத்தி பார்க்க போகிறோம். நவீன ஆங்கிலத்தை 1500 வரை பேசப்பட்டதை முந்தைய நவீன ஆங்கிலம் என்றும், 1800 தற்போது வரை பேசப்படுவதை பின்னைய நவீன ஆங்கிலம் என்றும் வரையறுத்துள்ளனர். முந்தைய நவீன ஆங்கிலம் ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் அதாவது 1500 வரை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். மத்திய ஆங்கிலம் பேசப்பட்ட காலத்தின் இறுதியில் ஆங்கில மொழி உச்சரிப்புகளில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. எழுத்திலக்கணத்திலும் ஒலிப்புகளிலும் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டன. 16ஆம் நூற்றாண்டுகளில் ஆங்கில மொழியை பல துறைகளிலும் பயன்படுத்த வேண்டும் என்னும் எண்ணம் ஆங்கில மொழி பற்றாளர்களிடையே தலை தூக்கியது. அச்சு இயந்திரத்தின் தோற்றம் இதற்கு பெரும் துணை புரிந்தது. மற்றும் மத சீர்திருத்தம், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், பண்டைய இலக்கியங்களில் ஏற்பட்ட மோகம், மறுமலர்ச்சி இயக்கம் போன்றனவும் இதற்கு துணை புரிந்தது. லத்தீன், பிரெஞ்சு போன்ற மொழிகள் அறிவியல் மொழிகள் என்றும், ஆங்கிலம் பண்படாத மொழி என்றும் பலர் கருதினர். ஒரு சில தாய்மொழி ஆங்கிலேயர்களிடமும் கூட அதே கருத்துதான் நிலவியது. ஆனால் ஆங்கில மொழியை சகல வழிகளிலும் முதன்மையான மொழிகளாக கொண்டு வர வேண்டும் என்னும் அறிவியலாளர்களிடையே மேலோங்கியது. உலக மற்றும் பொது அறிவை பாமர மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு அம்மொழியினரின் வாசிப்பு திறனே முதன்மையானது என்றும் ஆங்கில மொழி பற்றாளர்கள் உணர்ந்தனர். எனவே பாமர மக்களும் பயன்பெறும் வகையில் நூல்கள் மலிவு விலையில் வெளியிடப்பட்டன. லத்தீன் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் இருந்து விஞ்ஞான நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தொடங்கினர். அதுவரை காலமும் லத்தீன மொழியில் மட்டுமே இருந்த மருத்துவ கல்வி நூல்களும் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன. ஆங்கில வழி மருத்துவ கல்வியும் அறிமுகமாக்கப்பட்டது. கத்தோலிக்க விவிலிய நூல் ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்டது. 1564 உலக புகழ் பெற்ற ஆங்கில நாடக ஆசிரியரும் கவிஞருமான வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிறந்தார். இவரை இங்கிலாந்தின் தேசிய கவிஞர் என்றும் அழைக்கின்றனர். இவர் பல்லாயிரக்கணக்கான புதிய சொற்களை ஆங்கிலத்தில் அறிமுகம் செய்தார். இவற்றை ஷேக்ஸ்பியரியன் ஆங்கிலம் என கூறுவோரும் உள்ளனர். இலக்கண வளம் மிக்க மொழி எனும் தகுதி ஆங்கில மொழிக்கு ஏற்பட வேண்டுமாயின் ஆங்கில இலக்கண நூல்கள் அகராதிகள் ஆங்கில மொழியில் பெருக வேண்டும் என பலரும் சுட்டிக்காட்டினர். 1604 அகரவரிசையில் அமைந்த உலகில் முதல் ஆங்கில அகர முதலி பிரசுரமானது. 1702 முதல் ஆங்கில நாளிதழ் த டெய்லி கோரன் லண்டனில் வெளியானது. 1755 சாமுவல் ஜான்சனின் ஆங்கில அகராதி பிரசுரமானது. 1776 பிரிட்டானியாவின் குடியேற்ற நாடாக இருந்த அமெரிக்கா சுதந்திர பிரகடனம் செய்தது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்க அரசாட்சியில் ஏற்பட்ட மாற்றங்களை தொடர்ந்து அமெரிக்க ஆங்கில பேச்சு வழக்கிலும் ஒழிப்புகளிலும் மாற்றங்கள் நிகழத் தொடங்கின.
0: அறிவோம் பகிர்வோம்.
1: நேர்களது வரை முற்காலத்தில் ஆங்கிலத்தின் சிறப்பு குறித்து ஆங்கில ஆசிரியை என் தீபா அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள்.

நிவாஸ் கே பிரசனாவின் இசையில் சிவகார்த்திகேயன் குரலில் பாடல் வலித்தது தாய் கிழவி திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கிறது பாடல் டான் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:30. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ். நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. மதுரை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செமஹிட்டு.

0: வித்யாசாகரின் இசையில் திப்பு அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது மதுரை திரைப்படத்திலிருந்து. டிரை டைம் பீச் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த பாடல், ஜெமினி திரைப்படத்திலிருந்து. அதற்கு முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: தேவாவின் இசையில் உதித் நாராயணன் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது தம் திரைப்படத்தில் இருந்த
1: தந்தன அடி ஆத்துக்குள்.

0: பரிசம் போட்டதால.
1: இளையராஜாவின் இசையில் மை டியர் மாட்டாந்தன் திரைப்படத்திலிருந்து பாடல் வலித்தது.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நிறைய இருக்கு மற்றும் இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்புக் செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
2: ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: நிலையத்தில் நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: வாழ்க்கையில வெற்றி பெற என்ன வழி? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு எல்லாரும் பொதுவாக சொல்கிற பதில் என்ன, உழைச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான். வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும்னா உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, நேர்மையும் வேணும் அப்படிங்கிறார் பால் ஹாஃப்மேன். அவர் யார் தெரியுமா? அவர் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர். 2வது உலகப்போர் முடிஞ்ச சமயத்தில் இவர் அமெரிக்காவோட நிதி ஆலோசகராக இருந்தாராம். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பழைய நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சின்ன வயசில் அவர் படிப்பு முடிஞ்ச உடனே வேலை தேடிக்கிட்டு இருந்தாராம். ஒரு கால்நடை வைத்தியர்கிட்ட போய் வேலை கேட்டிருக்கார். இவர் அங்கே போன சமயத்தில் அந்த டாக்டர் தன்னுடைய பழைய கார் ஒன்று விற்கிறதுக்காக வேற ஒருத்தர்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருந்தாராம். வாங்க வந்தவர் இவர்கிட்ட அந்த காரை பற்றி விவரம்லாம் கேட்டுக்கிட்டுருக்கிறார். கார் நல்ல நிலைமையில் இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்குது. எல்லா விவரமும் கேட்டுக்கிட்டு கடைசியாக சொன்னாராம், டாக்டர் இந்த காரை நீங்களே என் ஊருக்கு ஓட்டிகிட்டு வர வேண்டியது. காரு எந்த ரிப்பேரும் ஆகாமல் என்னுடைய ஊருக்கு வந்து சேர்ந்துட்டுதுன்னா அங்கேயே நான் பணம் கொடுத்து காரை வாங்கிக்கிறேன் அப்படின்னாராம். நம்ம கார் அவ்வளோ தூரம் ரிப்பேர் இல்லாமல் போய் சேருமாங்கிற சந்தேகம் இந்த டாக்டருக்கு. அவர் என்ன பண்ணார், தன்கிட்ட வேலை கேட்டுட்டு வந்திருந்தார்ல பால் ஹாஃப்மேன், அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னார், அதை பாருப்பா, நீ இந்த காரை வந்து அவருடைய ஊர் வரைக்கும் நல்லபடியாக ஓட்டிக்கிட்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா உனக்கு நான் வேலை கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லை, காரு வித்த தொகையில் உனக்கு கமிஷனும் கொடுக்குறேன், சம்மதமா அப்படின்னு கேட்டிருக்கார். ஹாஃப்மேன் யோசனை பண்ணாராம், சரின்னு சொல்லி சம்மதிச்சுட்டார். உடனே அவரும் கார் வாங்க வந்தவரும் புறப்பட்டுட்டாங்க. இவர் ரொம்ப சிரமப்பட்டு வழியில் எங்கேயும் நிறுத்தாமல் காரை ஓட்டிகிட்டு போய் சேர்த்துட்டார். அவர் இவர் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனாராம். அப்புறம் கேட்டாராம், இந்த பாருப்பா இப்போ சொல்லு, இல்லை நிலைமை சரியில்லையா, உன்னுடைய மனசாட்சிப்படி எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கார். இவர் உடனே கார் நல்ல நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் வாயை திறந்துருக்கார். அதுக்குள்ளே எதுத்தாப்புல செவுத்தில் பார்த்துருக்கார். அங்கே இயேசுநாதர் படம் மாட்டியிருந்து தான், அதில் எழுதியிருந்தது, நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் இயேசு கவனித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருந்து தான். அதை பார்த்தார் உடனே, இந்த பாருங்க காரு சரியில்லை அப்படிங்கிற உண்மையை சொல்லிவிட்டார். இவர் இப்படி சொன்னதும் அவர் இவரை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாராம். இவரோட நேர்மை வந்து அவரை சிந்திக்க வச்சுது. உன்னுடைய நேர்மையை பாராட்டுறேன், உனக்கு கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த காரை விலை கொடுத்தே வாங்கிக்கிறேன் அப்படின்னாராம். இப்போ இவர் திகைச்சு போய் நிற்கிறார். மறுபடியும் அவர் சொன்னாராம், நீ காரை ஓட்டிகிட்டு வரும்பொழுதே உன்னுடைய திறமையை பார்த்தேன், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ என்கிட்டயே வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னாராம். பால் ஹாஃப்மேன் வந்து அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தாராம். படிப்படியாக முன்னேறினாராம். அமெரிக்க நிதி ஆலோசகர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார். இந்த பழைய சம்பவத்தை அவர் மறக்கலை, அடிக்கடி சொல்கிறது உண்டு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா உழைப்பு மட்டும் போதாது, நேர்மையும் வேணுங்கிறது தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போல்லாம் சில பேருடைய நேர்மை நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்குது. ஒரு புத்தக கடை, அங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக தேடி ஒரு புத்தகத்தை எடுத்தாராம். அதுக்கு பில்லு போட சொல்லியிருக்கார். பில்லு போடுறவர், சார் இந்த புஸ்தகம் மகா அறுவை, மகா மட்டம், இது வேணாம் உங்களுக்கு, வேறு ஏதாவது நல்ல புஸ்தகமாக பாருங்கள் அப்படின்னாராம். வாங்க வந்தவர் இவர் ஆச்சரியமாக பார்த்துருக்கார். உங்கள் நேர்மையை பாராட்டுறேன், அது சரி, இந்த புத்தகத்தை ஏற்கனவே நீங்கள் படித்து பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதை படித்து வேற பார்க்கணுமா சார் அப்படின்னாராம் அவர். அப்புறம் எப்படி சொல்கிறீங்க இது மகா மட்டம் மகா அறுவைன்னு அப்படின்னு கேட்டிருக்கார். அதை எழுதினவனே நான் தான் சார் அப்படின்னாராம் அவர்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: ஊட்டிஎஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
8: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம். என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக. இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் பிரபு அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு வரோம். அந்த வகையில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில்.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

வாலியின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில், ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் பாடல் வலித்தது உழவன் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கிறது இளையராஜாவின் இசையில் சின்னவர் திரைப்பட பாடல்.

கிலோ ஒன்றிற்கான விற்பனை விலை நிலவரம்: கத்தரி 27 முதல் 43 ரூபாய் வரை, வெண்டை 40 முதல் 63 ரூபாய் வரை, தக்காளி நாட்டு ரகம் 30 முதல் 49 ரூபாய் வரை, தக்காளி ஆப்பிள் ரகம் 38 முதல் 54 ரூபாய் வரை, அவரை 67 முதல் 93, புடனங்காய் 33 முதல் 45 ரூபாய் வரை, பீர்க்கங்காய் 46 முதல் 57, சுரைக்காய் 24 முதல் 35, பாகற்காய் 46 முதல் 62, கொத்தவரை 33 முதல் 52 ரூபாய் விற்பனை வரை விற்பனை செய்யப்படுகிறது கிலோ ஒன்றிற்கு. பூசணிக்காய் 18 முதல் 25 ரூபாய் வரை, அரசாணைக்காய் 18 முதல் 26 வரை, பச்சை மிளகாய் 45 முதல் 62, சின்ன வெங்காயம் 78 முதல் 96 வரை, பெரிய வெங்காயம் 57 முதல் 78, பொரிய தட்டை 30 முதல் 46 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது கிலோவிற்கு. முருங்கைக்காய் 47 முதல் 63 வரை, தேங்காய் 54 முதல் 73 வரை, மாங்காய் 95 முதல் 137 ரூபாய் வரை, வாழைக்காய் 37 முதல் 57, சேனைக்கிழங்கு 34 முதல் 50, மரவள்ளிக்கிழங்கு 59 முதல் 42 ரூபாய் வரை, சர்க்கரைவள்ளிக்கிழங்கு 37

முதல் 55 வரை, உருளைக்கிழங்கு 45 முதல் 64 வரை விற்பனை செய்யப்படுகிறது கிலோவிற்கு. முள்ளங்கி 24 முதல் 42 ரூபாய் வரை, கேரட் 37 முதல் 52, பீட்ரூட் 39 முதல் 57, டர்னிப் 39 முதல் 57, முட்டைகோஸ் 19 முதல் 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது கிலோவிற்கு. காலிஃபிளவர் 33 முதல் 52, பட்டாணி 110 முதல் 147, வெள்ளைப்பூண்டு 210 முதல் 247, இஞ்சி 150 முதல் 193, புஷ்பீன்ஸ் 84 முதல் 105 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது கிலோவிற்கு. டபுள் பீன்ஸ் 64 முதல் 93, ஊட்டி அவரை 93 முதல் 124, கலர்கோஸ் 37 முதல் 54 வரை, குடைமிளகாய் 50 முதல் 73, பஜ்ஜி மிளகாய் 43 முதல் 65, புரொக்கோலி 74 முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது கிலோவிற்கு. கருவேப்பிலை 43 முதல் 60 ரூபாய் வரை, கொத்தமல்லி 57 முதல் 82 ரூபாய் வரை, புதினா 52 முதல் 72 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது கிலோவிற்கு. கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழைத்தண்டு 8 முதல் 12 ரூபாய் வரை, வாழை இலை 53 முதல் 72 ரூபாய் வரை, வாழைப்பூ 8 முதல் 12 ரூபாய் வரை, நெல்லிக்காய் 100 முதல் 137, வெள்ளரிக்காய் 40 முதல் 59 ரூபாய், மக்காச்சோள கதிர் 29 முதல் 43, எலுமிச்சம்பழம் 250 முதல் 292 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது கிலோவிற்கு. பழ வகைகள் 64 முதல் 93 ரூபாய் வரை, பப்பாளி 47 முதல் 64 வரை விற்பனை செய்யப்படுகிறது கிலோவிற்கு. மாதுளம் பழம் 120 முதல் 173, திராட்சை 83 முதல் 114, வாழைப்பழம் பூவன் ரகம் 45 முதல் 62, வாழைப்பழம் ரஸ்தாளி ரகம் 70 ரூபாய், வாழைப்பழம் மோரிஸ் ரகம் 45, நேந்திரன் ரகம் 60, செவ்வாழை 90, கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் 235, ஆரஞ்சு 100, சாத்துக்குடி 80, அன்னாசி பழம் 90 ரூபாய். நேயர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம்.

0: நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ ராகங்கள்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது பாண்டிதுரை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில்.
1: I love, love, love, love, love, love, love, love.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் குரு சிஷன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 10:40.
1: ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

கங்கையம்பரன் இசையமை பிள்ளை எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 ரெட்ரோ ராகங்கள்.

0: கும்பகரை தங்கை யாத்திரப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், உமா ரமணன் ஆகியோர் பாடிய பாடல் இது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. ஊட்டி எஃப்எம் 101.8 இன்னைக்கு ஹீரோ ஸ்பெஷல்.

அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் ஆகியோர் குரலில் உள்ள பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 10:25. இன்று ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

0: ராஜா கையை வச்சா திரைப்படத்திலிருந்து இளையராஜா, எஸ் ஜானகி, மனு ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெறுகிறீர்கள். கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. குவா குவா வாத்துக்கள். குவா குவா வாத்துக்கள்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: ரோஹித் பேசுறேன்.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: செகண்ட்.
2: எந்த ஸ்கூல்?
3: ரெட்ஸ்.
2: உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: அம்மா, நானு, அப்பா, தங்கச்சி.
2: தங்கச்சி என்ன பண்றாங்க? ஸ்கூலுக்கு போறாங்களா?
3: வீட்டுல.
2: வீட்டுல இருக்காங்களா? குட்டி பாப்பாவா? ஓகே. உங்களுக்கு தங்கச்சி கூட விளையாடுறதுக்கு பிடிக்குமா? என்ன விளையாடுவீங்க தங்கச்சி கூட?
3: சைக்கிள் ஓட்டுவோம். சைக்கிள் ஓட்டுவோம்.
2: நீங்களும் தங்கச்சியும் சைக்கிள் ஓட்டுவீங்களா? ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவனையா? ஓகே. வீட்டுல நீயே, மம்மி, டாடி, தங்கச்சி இருக்கீங்கல்ல. மம்மி உன்னை தூக்கிக்குவாங்களா? தங்கச்சி பாப்பாவை தூக்கிவாங்களா? ரெண்டு பேரையும் ஒரே டைம் தூக்கி வச்சுப்பாங்களா? உங்களை விட்டுட்டு தங்கச்சியை மட்டும் தனியா தூக்க மாட்டாங்களா? இல்லையா? ரெண்டு பேரையும் ஒன்னா தூக்கி வச்சுப்பாங்களா? சரி. மம்மி நல்லா சமைப்பாங்களா?
3: நல்லா சமைக்குவாங்க.
2: மம்மி சமைக்கிறதுல என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: பிரியாணி, லெமன் பிரியாணி.
2: ஸ்கூலுக்குலாம் இதான் எடுத்துட்டு போவீங்களா ரெகுலரா?
3: ஒரு நாளைக்கு தான், அப்புறம் எடுத்துட்டு போக மாட்டேன்.
2: ஒரு நாளைக்கு தானா? அதுக்கப்புறம் எடுத்துட்டு போக மாட்டீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல்ல சாப்பிட்டுப்பீங்களா? சரி. உங்களுக்கு மார்னிங்ல டிஃபன் ஐட்டம்ஸ்ல மம்மி செஞ்சு கொடுப்பாங்கல்ல, என்ன டிஃபன் ரொம்ப பிடிக்கும்?
3: லெமன் சாப்பாடு.
2: சாப்பாடு நம்ம மதியானம் சாப்பிடுறது. காலையில டிஃபன் செய்வாங்கல்ல, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாம், அதுல என்ன பிடிக்கும் உனக்கு?
3: காலையில அதே சாப்பிடுதான்.
2: காலையில அதே சாப்பிட்டுருவீங்க. அப்ப டிஃபன் எல்லாம் எப்ப சாப்பிடுவீங்க? நைட் சாப்பிடுவீங்களா?
3: டிஃபன் ஐட்டம் மார்னிங்கும் ஈவினிங்கும் சாப்பிடுவோம்.
2: நைட்டும் மார்னிங்கும் ஈவினிங்கும் டிஃபன் சாப்பிடுவீங்களா? ஓகே ஓகே. சரி, நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்னெல்லாம் பண்ணுவீங்க? விளையாடுவீங்களா வெளிய? உங்களுக்கு எவ்வளவு வெளிய? இருக்காங்களா? ஓகே. எவ்வளவு நேரம் விளையாடுவீங்க? இருட்டாகிற வரலாம் விளையாடுவீங்களா?
3: அப்புறம் தூங்குற டைம்ல நாங்க தூங்கிடுவோம், அப்புறம் விளையாடுவோம்.
2: அப்படியா? நீங்க ஸ்கூலுக்கு

0: பஸ்ல போவீங்களா இல்ல மம்மி டாடி கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவாங்களா?
1: மம்மிங்களா வேலைக்கு போயிட்டு நான் ஸ்கூல் பஸ் வந்தோடனே ஏறிக்குவேன்.
0: ஸ்கூல் பஸ் வந்தோடனே அதுல ஏறி போயிருவீங்களா? நீங்க பஸ்ல போகும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா நிறைய பேரு? பஸ்ல போகும்பொழுது பாட்டுலாம் பாடிட்டு போவீங்களா?
1: வீட்டுல
0: இருந்து போவீங்க
1: என்ன
0: படம் அப்படியா? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? விஜய். எதனால விஜய் பிடிக்கும்?
1: நிறைய வாட்டி பாக்குறாரு.
0: நிறைய டைம் நீங்க விஜய் பார்த்தனால விஜய் பிடிக்குமா? விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவாங்களா? விஜய் மாதிரி நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? டிவில விஜய் பாட்டு வரும்போது பாத்துட்டு
1: மம்மி டான்ஸ் ஆடுவோம்னு சொன்னா நான் டான்ஸ் ஆடுவேன் தங்கச்சி கூட.
0: அப்படியா? மம்மி ஆடுன்னு சொன்னா தங்கச்சியை கூட்டிட்டு ஆடுவீங்களா? சரி, உங்களுக்கு மம்மி சமைக்கிற சமையல் சாப்பிட பிடிக்குமா இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட பிடிக்குமா?
1: ஹோட்டல்லயும் சாப்பிட பிடிக்கும், வீட்லயும் சாப்பிட பிடிக்கும்.
0: ஹோட்டல்ல போனா என்ன சாப்பிடுவீங்க?
1: ஹோட்டல் போனா என் டாடி சில்லி, பரோட்டா, பிரியாணி, முட்டை குடுக்கும், தயிர் இதுன்னு கொடுத்தா நான் சாப்பிடுவேன்.
0: இத்தனையும் சாப்பிட்டு முடிச்சிருவீங்களா? நல்லா இருக்குமா?
1: நல்லா செய்வாங்க, அங்கதான் எங்க தெரிஞ்சவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க,
0: அதனால நல்லா சாப்பிடுவீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். சரி, எப்படி வார வாரம் போவீங்களா ஹோட்டலுக்கு?
1: என்ன
0: இருக்கும்
1: சின்ன வயசுல? கார் 7 வயசு அப்ப ஆச்சு, அப்ப நான் ஒரு கார் ஓடுனே.
0: அப்படிங்களா? சரி, நீங்க வீட்டுல நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
1: இல்ல, டாய்ஸ் எல்லாம் இதுல வெறும் பால், வெறும் சைக்கிள் தான் இருக்கு. டாய்ஸ் எதுவும் இல்ல.
0: ஓகே, அப்ப சைக்கிள் ஓட்டி ஜாலியா விளையாடுவீங்க. ஓகே, தங்கச்சிக்கு நீங்க உங்களுடைய திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்களா வீட்டுல?
1: அப்புறம்
0: அப்படியும் மம்மி ரொம்ப பிடிக்குமா டாடி ரொம்ப பிடிக்குமா?
1: மம்மி.
0: எதனால மம்மி ரொம்ப பிடிக்கும்?
1: மம்மி நீ அடிக்க மாட்டேங்க, அதுக்குதான்.
0: அப்ப டாடி அடிப்பாரா?
1: இன்னைக்கு காலையில வந்து என் தங்கச்சி நான் அடிக்கவே இல்ல, தொட்டதுக்கு என்ன அடிச்சுட்டு என் தங்கச்சி மாம பெடுத்து குச்சியில அடிக்கிச்சுட்டா கையில. அப்புறம் நான் அடிச்சேனா, அப்புறம் குச்சியில என்னைய அடிச்சா, அப்புறம் நான் அடிச்சுட்டேன். அப்புறம் எனக்கு அடிச்சுக்க வந்து நான் கடிச்சு வைக்க முட்டேன்.
0: அப்படியே அடிச்சு அடிச்சு கடிச்சு கடிச்சு விளையாண்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வீட்டுல ஜாலியா?
1: போட்டு
0: விட்டுருவாளா?
1: ஐஸ்கிரீம் பெட்டா ஐஸ்கிரீம் அவளுக்கு. ஒன்னு அவளுக்கு கொடுத்துருவேன், ஒருத்தருக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா அவளுக்கு கொடுத்துட்டு நான் அவனுங்க வாங்கிக்குவேன். நாங்க ஷேர் பண்ணிக்குவோம்.
0: ஷேர் பண்ணிப்பீங்க? ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமா? அப்படி
1: வைப்ப சாப்பிட்டோம், அதான் ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ்கிரீம். என் தங்கச்சி வந்து கடிச்சோன்னே ஒரு சொம்புல போட்டா அப்ப ஜூஸ் ஆகி தைக்கிட்டா. நான் சாப்பிடும் போது கீழே விழுந்துச்சுன்னு ஐஸ்கிரீம் குடிச்சு வச்சு மிக்ஸ் பண்ணி தண்ணியை தாட்டி அப்புறம் குடிச்சேன்.
0: ஜூஸா குடிச்சிட்டீங்களா ஐஸ்கிரீம்? சரி சரிம்மா. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
1: ரெட் அண்ட் ப்ளூ.
0: எதனால ரெட்டும் ப்ளூவும் பிடிக்கும்?
1: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து.
0: சின்ன வயசுல இருந்து ரெட்டும் ப்ளூவும் பிடிக்குமா? ரெட் கலர்ல என்ன திங்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க?
1: ரெட் கலர் திங்ஸ்ல ரெட் பாக்ஸ், ரெட் ஷார்ப்னர், அதுதான்.
0: அதனால ரெண்டுமே ரெட்ல வச்சிருக்கீங்களா? ப்ளூ கலர்ல என்ன வச்சிருக்கீங்க?
1: ப்ளூ கலர்ல ஒண்ணுமே இல்ல.
0: ஒண்ணுமே இல்ல, ஆனா அந்த கலர் பிடிக்கும். ஓகே, நம்ம மார்னிங்ல ஸ்கை பார்த்தா ஸ்கை என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ கலர்ல அழகா இருக்கும்ல. நிலா பாத்திருக்கீங்களா நீங்க? சரி, நிலா என்ன கலர்ல இருக்கும்?
1: எல்லோ ஒயிட்.
0: எல்லோ அண்ட் ஒயிட், ரெண்டு கலர்லயும் மாறி மாறி இருக்குமா நிலா? ஓகே, நிலா எங்க இருக்கும்? நம்ம வீட்லயா? நம்ம வீட்ல நிலா இருக்குமா?
1: வெளியே.
0: வெளியனா எங்க? மூணு எங்க இருக்கும்?
1: வானத்துல.
0: கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க, குட் பாய். சரி, உங்களுக்கு காமெடி நடிகர் அப்படின்னு சொல்லி கேட்டா யார சொல்லுவீங்க?
1: காமெடியா? வெறும் காமெடி படம்.
0: வெறும் காமெடி? டிவில எல்லாம் நிறைய காமெடி எல்லாம் பாப்பீங்களா?
1: நிறைய காமெடி படம் நான் பாக்குறேன் டாடி கூட.
0: டாடி கூட நிறைய காமெடி படம் பாப்பீங்களா? அப்ப ரெண்டு பேரும் ஜாலியா கை தட்டி சிரிச்சுட்டே பாப்பீங்களா?
1: வெறும் சிரிக்கும், கையில தட்ட மாட்டேன்.
0: கையில தட்ட மாட்டீங்களா? ஓகே, சிரிச்சு சிரிச்சு பாப்பீங்களா? யாருடைய காமெடி ரொம்ப பிடிக்கும்? விஜய் காமெடி தான் ரொம்ப பிடிக்குமா?
1: வெறும் காமெடி தான் பிடிக்கும்.
0: வெறும் காமெடி தான். ஆக்டர் பேர்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இல்ல. காமெடி பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தா கிளாப் பண்ணாம ஜாலியா பாப்பீங்க டாடி கூட. ஓகே, மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க?
1: மார்னிங் நைட் டிவி நிறைய நேரம் பார்த்தா 6:30 இருக்கே நான் தூங்க முழிச்சிருக்குவேன். டாடி வந்து தூக்கத்துல எந்த தூக்கமே வராது. அப்புறம் எல்லாம் தூங்கினோனே அப்படியே தூங்கிட்டு அப்புறம் மார்னிங் லேட்டா எந்திக்குவேன். நாளைக்கு மார்னிங் இன்னைக்கு வந்து பனி டைம்ல 6:00 எந்திரிச்சேன்.
0: பனி டைம்ல 6:00 எந்திரிச்சிட்டீங்களா? ஓகே, அப்புறம் எந்திரிச்சு நம்ம அசிசுவல் ரெகுலரா ஸ்கூல் கிளம்பிடுவோம்.
1: பிரஷ் பண்ணிட்டு நான் கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓடுனேன்.
0: காலையிலயே சைக்கிள் ஓட்ட தொடங்கிருவீங்களா? பிரஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு போறதில்லாமா?
1: சுடு தண்ணி காய வச்சோன்னு குளிச்சு முடிச்சோனே அப்புறம் நான் வந்து இப்ப ஸ்கூலுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு போயிடுவேன்.
0: சூப்பர் சூப்பர். ஓகே தங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் டு குவா குவா வாத்துக்கள்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: விஷ்மயா.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 3rd ஸ்டாண்டர்ட்.
1: எந்த ஸ்கூல்?
2: ஹோலி ஏஞ்சல்ஸ்.
1: ஓகே. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: நானு, அம்மா, அப்பா.
1: என்ன பண்றாங்க உங்க அம்மா அப்பா?
2: அம்மா வந்து ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அப்பா வந்து ஸ்கூல்ல டிரைவரா இருக்காங்க.
1: ஓகே. உங்களுக்கு யார ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அம்மாவியா அப்பாவியா?
2: அம்மாவை எனக்கு ரொம்ப மோஸ்டா பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வாங்கி தருவாங்க, கேட்டா எல்லாம் வாங்கி தருவாங்க, இல்லைன்னா வேணானா ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கி தருவாங்க. அப்பா வந்து ரொம்ப நிறைய பிடிக்கும், ஏன்னா கொஞ்சம் வாங்கி தர சொல்ல நிறைய வாங்கி.
1: உங்க அம்மாட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
2: அம்மாட்ட இந்த அதாவது குக்கிங் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, அதுல ரொம்ப பிடிக்கும்.
1: அம்மா சமையல்ல எது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
2: எனக்கு அம்மா வந்து லெமன் ரைஸும் இது செய்வாங்க, அது பொட்டேட்டோ ஃப்ரை அது மாதிரி.
1: லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரொம்ப பிடிக்குமா? ஓகே. டிஃபன் ஐட்டம்ஸ்ல என்ன ரொம்ப பிடிக்கும்?
2: டிஃபன் ஐட்டம்ஸ்ல அம்மா செய்யற இதெல்லாம் தோசை
1: பிடிக்கும். ஓகே. உங்களுக்கு வீட்டு சமையல் ரொம்ப பிடிக்குமா இல்ல ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிடறது பிடிக்குமா?
2: வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப.
1: ஹோட்டலுக்குள்ள போவீங்களா?
2: போவோம்.
1: எப்ப போவீங்க?
2: எப்பாவது ஏதாவது வெளியே போயிட்டோட லேட் ஆயிடுச்சுன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு
1: வரும்போது அப்படியே சாப்பிட்டு வந்துருவீங்க. ஹோட்டலுக்கு போனா என்ன சாப்பிடுவீங்க நீங்க?
2: ஃபர்ஸ்ட் இந்த டிஃபன் ஐட்டம் இந்த தோசை இட்லி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு வேற பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி.
1: நீங்க பஸ்ல தான் டிராவல் பண்ணிருக்கீங்களா?
2: டிராவல் பண்ணிருக்கோமே. பஸ்ல புளியம்பட்டிக்கு போயிருக்கோம்.
1: ஊட்டில இருந்து புளியம்பட்டி வரல போயிருக்கீங்களா?
2: போயிருக்கோம்.
1: ஓகே ஓகே. நீங்க பஸ்ல போகும் பொழுது என்னெல்லாம் பாத்துருக்கீங்க?
2: காரு, வண்டிய, பைக், ட்ரக், அந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்கோம்.
1: கவுண்ட் பண்ணிருக்கீங்களா?
2: கார் வந்து ஆப்போசிட்ல போகும்போது 53 வந்துச்சு. பைக் வந்து ஒரு கவுண்ட் பண்ணப்போ 18 மட்டும் அவ்வளவுதான் வந்துச்சு.
1: அப்படியா? சரி சரி. நீங்க வீட்டுல ஃப்ரீ டைம்ஸ்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க?
2: ஃப்ரீ டைம்ஸ்ல நான் கலர் பண்ணுவேன், கலரிங் புக்கில் இல்லைன்னா ஏதாவது பேப்பர் எடுத்து அது மாதிரி ஏதாவது பெயிண்ட் பண்ணுவேன், ட்ராயிங்ஸ் பண்ணுவேன்.
1: நீங்க பீச்சுக்குள்ள போயிருக்கீங்களா?
2: போயிருக்கோமே.
1: பீச்ல என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க?
2: பீச்ல இந்த ஓரத்துல எல்லாம் இது இருக்கும், இந்த சங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பொம்மை கடை இருக்கும், ஜூஸ் கடை அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். பொம்மை கடை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்
1: பீச்ல. அப்போ பொம்மை கடை சங்க அதெல்லாம் தான் இருக்கும். தண்ணி இருக்காதா?
2: தண்ணி இருக்கு.
1: தண்ணி இருக்குமா? தண்ணியில விளையாடுவீங்களா?
2: விளையாடுவோம்.
1: பீச் வாட்டர்ல விளையாட பிடிக்குமா?
2: பிடிக்கும்.
1: ஓகே ஓகே. மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க?
2: மார்னிங் ஷார்ப்பாக 7:30 இல்லைன்னா 7:00 எழுந்திரிச்சிருக்கேன்.
1: 7 to 7:30 டைம்ல எழுந்திரிச்சிருவீங்க. எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குமா? மார்னிங்ல மம்மிக்கெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணி கொடுப்பீங்களா?
2: பண்ணி கொடுப்பேன். கடைக்கு போவேன் இல்லைன்னா ஏதாவது எக்கு இது பண்ணலாம், அது வந்து உரிச்சு கொடுப்பேன். இல்லைன்னா கடைக்கு போயிட்டு வானா, கடைக்கு போயிட்டு ஏதாவது எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுத்துட்டு அந்த மாதிரி காலையில ஹெல்ப் எல்லாம். அதுக்கப்புறம் அம்மா வந்து லஞ்ச் போடும்போது அவ வந்து லஞ்ச் பேக் பிடிக்கிறது அதெல்லாம் நான் பண்ணுவேன்.
1: குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. உங்களுக்கு விளையாட்டுல எது ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு வந்து விளையாட்டுல சைக்கிளிங் பிடிக்கும்.
1: சைக்கிளிங் பிடிக்கும். ஓகே. சைக்கிள் வச்சிருக்கீங்களா நீங்க? சைக்கிளுக்கு எவ்வளவு டயர் இருக்கு?
2: அதுல வந்து முன்னாடி 1, பின்னாடி 2, 1 இந்த சைடு 1, இந்த சைடு 1, அது மொத்தமா 4.
1: நீங்க ஓட்டுற சைக்கிள்ல 4 டயர் இருக்கா? நான் பார்த்ததுலாம் 2 டயர் தானே இருக்கு. எதனால 4 டயர் வச்சிருக்கீங்க?
2: எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே உளுந்துருவேன் பயமோ, இப்ப வந்து மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்துருவேன் சொல்லிட்டு இந்த மாதிரி.
1: சேஃப்டிக்காக விழுந்தாலும் அடிபடக்கூடாதுன்றதுக்காக விழுந்துறதுக்கான வாய்ப்பு அதுல கிடையாது. ஓகே. நீங்க டிவில நிறைய பாப்பீங்களா? நிறைய
2: நல்லா பாப்பேன்.
1: நல்லா பாப்பீங்களா? டிவில என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாப்பீங்க?
2: நான் வந்து சுட்டி டிவில டோரா புத்தி அது மாதிரி தான் நான் பாப்பேன்.
1: அந்த மாதிரி பாப்பீங்களா? டிவி பார்க்கும் பொழுது உங்களுக்கும் மம்மிக்கும் சண்டைலாம் வருமா? அதை பாக்குறேன் நீ இதை பாரு சொல்லிடலாம்.
2: அம்மா போட்டு சொல்லுவாங்க. ஆனா அம்மா வந்து ஒரு கேப்ல இது சீரியல் நிறையா பார்ப்பேன்.
1: உங்க வீட்டில் யார் ரொம்ப சத்தமாக பேசுவா?
2: அப்பா ரொம்ப சத்தமாக பேசுவாங்க.
1: ம், அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? திட்டுற மாதிரி இருக்குமா இல்லை நார்மலாக பேசுறது எப்படி தான்?
2: ஏதாவது அம்மா வந்து ஏதாவது செய்யலைன்னா அப்படி ஏதாவது சொல்லுவாங்க.
1: ம்,
2: எனக்கு வீட்டுல
1: என்ன பண்ணுவீங்க?
2: நாங்க வெளிய போவோம், அதாவது ஃப்ரீயா, அதாவது யாருக்காவது பர்த்டே வந்துச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டு அதாவது லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒன் ஹவர் தூங்கிட்டு எந்திரிச்சு அது மாதிரி ஏதாவது பண்ணுவோம்.
1: இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? சரி சரி. நீங்க வீட்டுல சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வீங்களா?
2: ஆ, செய்வேன்.
1: என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்க?
2: அம்மா வந்து கூட்டு சொல்லுவாங்க, கூட்டுவேன். கடைக்கு போனா கடைக்கு போவேன், இத வச்சுட்டு எல்லாம் வெளியில போட வெளியில போடுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன்.
1: ஓகே, உங்க பர்த்டேக்கு உங்க அம்மா அப்பா என்ன கிஃப்ட் பண்ணாங்க உங்களுக்கு?
2: அப்பா வந்து ஒரு டெடி பியர் கிஃப்ட் பண்ணாங்க. அம்மா வந்து இன்னொரு ஒரு பொம்மை.
1: நீங்க படிச்சு முடிச்சு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க?
2: நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்.
1: படிச்சு முடிச்சு டாக்டர் ஆகுவீங்களா? ஓகே, டாக்டர் என்னலாம் பண்ணுவாங்க?
2: ட்ரீட்மெண்ட் இல்லனா அதாவது கோல்டு, ஃபீவர், அதெல்லாம் அதுக்கு மருந்து அதெல்லாம் கொடுப்பாங்க.
1: சரி, பொங்கலுக்கு நீங்க என்னலாம் செய்வீங்க வீட்ல?
2: பொங்கலுக்கு பொங்கல் வைப்போம்.
1: ஓகே, தீபாவளிக்கு என்ன செய்வீங்க?
2: தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்போம்.
1: பட்டாசு வெடிப்பீங்களா? சரி சரி. ஓகே ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
2: பிங்க்.
1: எதனால பிங்க் கலர் பிடிக்கும்?
2: எனக்கு ரொம்ப மோஸ்டா அதுல ரொம்ப பிடிக்கும். அது ஏதாவது கலர்ல ரொம்ப கலர் கலர் ரொம்ப நல்லா.
1: பிங்க் கலர்ல ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? என்ன வச்சிருக்கீங்க பிங்க் கலர்ல?
2: பிங்க் கலர்ல வந்து பெட்ஷீட், அது கம்பளி மாதிரி, அதுல பிங்க் கலர்.
1: எப்பவும் அதை தான் யூஸ் பண்ணுவீங்களா தூங்கும் போது?
2: ஆமா.
1: ஓகேம்மா, தேங்க்யூ.
2: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: சாசிகா.
1: ஓகே, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: எந்த ஸ்கூல்?
2: ரெக்ஸ்.
1: ஓகே, உங்க வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: எங்க அம்மா, எங்க அப்பா, நானு.
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் ஐட்டம் அப்படினு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க?
2: தோசை.
1: தோசை. அம்மா செஞ்சு கொடுக்கிறதுல எது ரொம்ப பிடிக்கும்?
2: தோசை.
1: ஓகே, தோசை சுட்டு கொடுத்தா எவ்வளவு சாப்பிடுவீங்க?
2: மூணு.
1: மூணு தோசை சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
2: ரெட்.
1: ரெட். எதனால ரெட் பிடிக்கும்?
2: எங்க பெட்ல ரெட் கலர் இருக்கு, அதனால ரெட்.
1: பூல ரொம்ப பிடிக்குமா? பூக்கள். என்ன பூ ரொம்ப பிடிக்கும்?
2: மல்லிகைப்பூ.
1: மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குமா? லீவ் நாளெல்லாம் வச்சுப்பீங்களா? டிவிலாம் பார்ப்பீங்களா வீட்டில் லீவ் நாளில்?
2: பார்க்கும்.
1: டெய்லி காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? ஈவினிங் டைம்ல
2: ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுவோம்.
1: அப்புறம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவீங்க?
2: சாப்பிட்டுட்டு எங்க அம்மா.
1: அம்மாவா? எந்த விஷயத்துக்குலாம் அம்மா உங்களை திட்டுவாங்க?
2: ஏதாச்சும் தண்ணி சிந்திதான் திட்டுவாங்க. ஏதாச்சும்

0: தண்ணி சிந்துனா திட்டுவாங்க எங்க அம்மா.
1: ஓகே, நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கல்ல, அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப்லாம் பண்ணுவீங்களா?
0: பண்ணுவேன்.
1: என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க?
0: லஞ்ச் போடும்போது நான் தான் லஞ்ச் எடுத்துப்பேன், வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றுவேன், ஸ்நாக்ஸ் போட்டு வைப்பேன்.
1: ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம் எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
0: சுரந்தா சிவானி வர்மா.
1: ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்களா?
0: ம், ஷேர் பண்ணுவோம்.
1: கேம்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா டிவியில்? இந்த கிரிக்கெட்டு ஃபுட்பால் எல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் பார்ப்பீங்களா?
0: பார்ப்போம்.
1: என்ன பார்ப்பீங்க?
0: கிரிக்கெட் பார்ப்போம். கிரிக்கெட் பார்ப்போம்.
1: கிரிக்கெட் பாப்பீங்களா? கிரிக்கெட்ல யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: தோனி.
1: நீங்க சைக்கிள்லாம் ஓட்டுவீங்களா?
0: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டுவோம், இப்ப ஓட்ட மாட்டோம்.
1: இப்பலாம் ஓட்டுறது இல்லையா? இன்னும் சின்னதா இருக்கும்போது ஓட்டிருக்கீங்களா? ஓகே. சின்ன சின்ன வேலை எல்லாம் வீட்டுல செய்வீங்களா?
0: செய்வோம்.
1: என்ன மாதிரி எல்லாம் வேலை செய்வீங்க?
0: எங்க அம்மாவுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி எடுத்து எங்க அம்மாட்ட கொடுப்பேன். அப்புறம் பூச்செடிக்கெல்லாம் தண்ணி விட்டோம்னா நான் ஊத்திடுவேன். அப்புறம் கூட்டணும்னா கூட்டிடுவேன். அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வேன்.
1: ஓகே, தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
2: நேயர்கள், இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள்.
1: நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: அமைப்பின் உதவி கே. ஜெயலட்சுமி.
3: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
4: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
5: குட் மார்னிங்,
4: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்துல இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும்.
6: அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா மகளிர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும், ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஷ்னா சின்னப்பா இணை வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வந்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஆரோக்கியமான இந்தியா அவசியமாகிறது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் தொடர்வதாக கூறியுள்ளதாக திமுக, சட்டம் ஒழுங்கை தவேக முறையாக பராமரிக்காததே இதற்கு காரணம் என்று குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் குறைகளுக்கு பதிலளிக்காமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் தவேகவின் கொள்கையா என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் வண்ணமயமான காற்றாடி திருவிழா இன்று நடைபெற்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:02.

இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களை, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில என்ன தலைப்புல பேச போறோம்? இன்றைய காலகட்டத்தில் குடும்ப விழாக்களை சிறப்பாக்குவது பெரியோர்களின் பாரம்பரிய திட்டமிடுதலா அல்லது இளைஞர்களின் நவீன கால திட்டமிடுதலா? இதை பத்தி தான் பேச போறோம். உங்க கருத்துக்களுடன் நிகழ்ச்சியின் இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344901018 இந்த எண்ணையும், வெளியூர் நேயர்கள் 9342901018 இந்த எண்ணையும், புதிய நேயர்கள் 8300019101018 இந்த எண்களில் கூப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை இங்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்களே உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். உங்களுடைய கருத்துக்களை மெசேஜ் செய்ய வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8300019101018. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஓகே, எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டிருக்கிறீர்களே. முதல் நேயர் நம்ம கூட பேச தயாரா இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், உற்சாகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நான்காவது சனிக்கிழமை விடுமுறை வேற.
0: அப்படியா, லீவ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ
1: என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆபீஸ்ல ஒரு பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேங்க, எல்லாரும் கலெக்ஷன் பண்ணி பிறந்தநாள் கொண்டாட கேக் வாங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
0: சூப்பர். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட இந்த தலைப்பும் கொஞ்சம் ஒத்து போகுது இல்லையா?
1: ஒத்துப்போது, கண்டிப்பா ஒத்துப்போது. அதான் உடனே ஃபர்ஸ்ட் கால வரேன்னு சொல்லி போன் பண்ணிட்டாங்க. இத்தனை இளைஞர்கள் தாங்க வந்துங்க, விசேஷம் பிறந்தநாள் கொண்டாடுறனா வந்துங்க ஒரு வசதியான வீட்டுல தான் இருக்குங்க, கொண்டாடுவாங்க, அது செய்வோம் பாப்பாங்க.
0: இன்னைக்கு
1: வந்து அப்படி இல்லைங்க, வித்தன் செகண்ட்ல நம்ம என்ன வேணும் சார் உடனே வந்துருங்க. இளைஞர் வந்து ஆன்லைன் ஆர்டர் போட்டு கேட்டர் போட்டு எல்லாம் வந்து பிறந்தநாள் சிறப்பா கொண்டாடுறாங்க.
0: ஓகே ஓகே ஓகே.
1: நான் வந்துங்க 1980 வரைக்கும் கேக்கே பார்த்தது இல்லைங்க. இப்போ வந்து ஆபீஸ்ல வந்துங்க என்னுடைய பிறந்தநாள்லாம் உடனே HR மெயில் கொடுத்தாரு, மெசேஜ் கொடுத்துறாங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து அரேஞ்ச் பண்ணி பிறந்தநாள் கொண்டாடுறாங்க.
0: ஓகே ஓகே ஓகே.
1: ஆமாங்க, இதை பத்தி ஒரு கவிதைங்க
0: சொல்லுங்க.
1: அதாவதுங்க, பள்ளியில் படிக்கும் போது பிறந்தநாள் சாக்லேட் கொடுக்கும் வசதியானவர்களை பார்க்கும் போது எனக்கு என்னுடைய பிறந்தநாள் ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது.
0: சரிங்க,
1: அதுதாங்க இன்றைய இளைஞர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணங்க, இன்றைய விசேஷங்களுக்கு எல்லாத்துக்கும். நல்ல நவீன, அது மூலம் ஒரே மாதிரி நிறைய வித்தியாசமா கொண்டாடுறாங்க.
0: ஓகே, புதுசு புதுசா இல்லையா? இல்ல, திருமண நாள்ல எல்லாம் பார்த்தா டான்சர்ஸோட வந்து மணமகள் மணமகனை வந்து வரவேற்று கூட்டு வருது.
1: ஆமா, அந்த மாதிரி கூட்டி வர்றதுங்க. இப்ப பிறந்தநாள் பாட்டு கூட ஒரு சில தியேட்டர் கூட இருக்குதுங்க, 30-40 பேர் போற மாதிரி எல்லாம் இருக்குதுங்க.
0: ஆமா ஆமா ஆமா, பிறந்தநாள் வாழ்த்துக்களே பெரிய திரையில சொல்றாங்க இல்ல இப்ப எல்லாம்.
1: ஆமாங்க, அந்த மாதிரி தாங்க.
0: ஓகே, அந்த காலத்துல அதெல்லாம் இல்ல.
1: அந்த காலத்துல பிறந்தநாள் பெரிய வசதியான வீட்டு தான் போவாங்க, அந்த மாதிரி போவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து எல்லா வீட்லயும் பாருங்க, பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, எல்லா வீட்லயும் ஐஸ்கிரீம் கிடைக்குதுங்க, எல்லாம் கேக் வெட்டுறாங்க, எல்லாமே நல்லா சூப்பரா இருக்குதுங்க.
0: அப்போ உங்க சப்போர்ட் யூத்துக்கு தான் இல்லையா?
1: கண்டிப்பா இளைஞருக்கு தான், இந்த விஷயத்த மட்டுங்க.
0: ஓகே ஓகே, ரொம்ப அருமை உங்க கருத்துக்களை சொன்னீங்க. தேங்க்யூ.
1: நன்றி.
0: தேங்க்யூ.

0: நேர்களே, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இன்றைய காலகட்டத்தில் குடும்ப விழாக்களை சிறப்பாக்குவது பெரியோர்களின் பாரம்பரிய திட்டமிடுதலா அல்லது இளைஞர்களின் நவீன கால திட்டமிடுதலா? இந்த கருத்துல தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் என்ன சொல்றாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
1: கோவை மாவட்டம் சின்னவனத்திலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் சார். நல்லா இருக்குங்களா?
0: நலமா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேங்க சார்.
0: ஓகே, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க
1: சார். அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெரிய அன்றைய இளைஞர்களுக்கு அது பெஸ்டா இருந்துங்க சார்.
0: சரிங்க.
1: ஆனா இப்ப இளைஞர்கள் வச்சாலும் மண்டலத்தை வைக்கிறாங்க சார். அன்றைய காலகட்டம் பாத்தீங்கன்னா வீட்டுல செய்வாங்க, வாழை மரம் கட்டுவாங்க, இந்த தென்னை குறுத்தொழி இருக்கு இல்லைங்க சார்.
0: ஆமாங்க.
1: அதுதான் அன்னைக்கெல்லாம் வந்து பெசல் அழகா இருக்குங்க சார்.
0: ஓகே.
1: ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி இன்னைக்கெல்லாம் சீரியல் லைட் போட்டு அத மண்டபத்துல போட்டு டான்ஸ் பாட்டு அது இது பண்ணினா சார் நல்லா இருக்கு. அதனால இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுடைய விழாக்கள் தான் நல்லா இருக்குங்க சார்.
0: ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விழாக்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கோ பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பஸ் ஏறியோ ட்ரெயின் ஏறியோ அவங்க உங்க சொந்தக்கார உறவினர் வீட்டுக்கு போய் ஏன்னா குடும்பத்தோட வந்து வரவேற்று வருவாங்க இல்லையா? இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
1: சார்? அதான் சார், நீ கொஞ்ச நாள் போன இந்த வாட்ஸ்அப்ல பணம் அனுப்புற மாதிரி சாப்பாடு விசேஷ வீட்டுக்கார சாப்பாடு அனுப்பிட்டா நீங்க நாங்க மொய்ய அவரே வீட்டுக்கு கொடுத்துருவாரு. நாங்க இங்க இருந்தா மொய் வைப்பான அனுப்பிடுறாங்க சார்.
0: அநியாயமா போக போதுன்றீங்களா? அப்போ
1: ரொம்ப ஆமா சார், விஞ்ஞானம் வளர வளர அறிவு வளர்ந்தானா அந்த மாதிரிதான் சார் ஆகுங்க சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
1: நடக்குங்க சார், இதெல்லாம் நடக்குங்க சார், கவலையப்பட நடக்கு நடக்கு.
0: ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
1: தேங்க்யூ.
0: ஓகே, அடுத்த நேயர் கூட இருக்காரு, பேசலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன்.
0: தாராபுரம் மகா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் சூப்பரா இருக்கோம். சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில.
1: அதாவது சார், அந்த காலத்துல எந்த நிகழ்வு நடந்தாலும், விசேஷம் எது நடந்தாலும், ஒரு ஒட்டுதல் இருந்தது.
0: ஓகே,
1: உறவுக்குள்ள ஒரு ஒட்டுதல் இருந்தது, ஒரு பாச பிணைப்பு இருந்தது, ஒரு உண்மையான ஒரு அன்பு இருந்தது. இப்ப உள்ளதுல பிசினஸ் மைண்ட் ஆயிட்டாங்க. எல்லாமே பிசினஸ். கல்யாண பொண்ணு தலை குளிஞ்சு உட்கார்ந்துருக்கு அந்த காலத்துல. இந்த காலத்துல டான்ஸ் ஆடுறாங்க சார். அந்த காலத்துல 1000 காலத்து பயிராயிருது, இந்த காலத்துல 5 நிமிஷம் பயிராயிருது. கல்யாணம் ஆகி 3 மாசத்துலயே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ப அவ்வளவு செலவு, அவ்வளவு ஆர்ப்பாட்டம், இதெல்லாம் தேவையா? உணர்வுகள் வந்து உள்ளத்திலிருந்து எழும்போனும் சார். சும்மா வெளி உலகத்துக்காக நடக்கிறது வந்து இப்படிதான். அதாவது அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன பண்ணுமோ, அந்த காலத்துல சிறப்பா இருந்தது. அன்பு இருந்தது, பாசம் இருந்தது. 100 ஏக்கரா தோட்டம் இருந்தாலும் கூட ஒரு கார வீடு, ஒரே ஒரு கார வீடு இருப்பாங்க. சிம்பிளா வாழ்ந்தாலும் சிறப்பா வாழ்ந்தாங்க. இப்ப ஆடம்பரமா வாழ்றாங்க, அப்புறம் கடைசி காலத்துல ஒண்ணுமில்லாம போயிடுறாங்க. இதெல்லாம் தேவையா? சிந்திச்சு செயல்படணும். எந்த காலம் சிறப்பா இருந்ததோ அந்த காலத்துக்கு போகணும் நம்ம. அப்படி வாழணும். அதை விட்டு போட்டு சும்மா அப்படியே பிசினஸ் பேசு, அப்படியே ஐடி கம்பெனியில் வேலை பாக்குறாரு, ஐடி

0: கம்பெனியில வேகமா வேலை வந்ததுல இருந்து வேகம் அதிகமாயிருச்சு, விவேகமே காணும் சார்.
1: எல்லாத்துலயுமே வேகம் ஆயிடுச்சு இல்லையா?
0: ஆமாங்க சார்.
1: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க, தேங்க்யூ. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தென் பொன்மடியிலிருந்து தேனாமணிதன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
2: என்னோட கருத்து வந்துங்க சார், பாரம்பரியமா பெரியோர்கள் நடத்திய விழாக்கள் தான் பாரம்பரியமா நடந்து வருங்க சார்.
1: அப்படி என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏன்னா இப்பவும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பாக்குறீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் ஒரு பெரியவங்க அரேஞ்ச் பண்ணி பண்ண திருமணமா இருக்கட்டும், மற்ற விழாக்கள் எல்லாத்தையுமே பாக்குறீங்க. மேஜரா நீங்க பாக்குற வித்தியாசம் என்னங்க இது ரெண்டுக்குள்ளயும்
2: சார்? அதுல வந்து என்னங்க சார், எல்லாமே முறைப்படி நடக்கீங்க. ஒரு திருமணம் என்ன எடுத்துக்கங்க சார், அந்த முந்தின நாள் மாப்பிள்ளை அழைப்பு, அந்த நிச்சயதார்த்த நைட்ல நடக்கிறதுங்க சார். அதே மாதிரி காலையில வந்து முகூர்த்தம், அந்த முகூர்த்தம் முடிஞ்சு அந்த பாலம் பழம் கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண்ணு போறது, பெண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வர்றது, அந்த மாதிரி அந்த சில இதெல்லாம் திட்டமிட்டு அதை செஞ்சாதான் அது கரெக்டா இருக்குங்க சார். நம்ம இன்னைக்கு வந்து நவீன காலத்துல ஒரு ஹோட்டல்ல இது பண்ணி அவங்க ரிசப்ஷன் வச்சு அங்கிருந்து அப்படி இப்படி எல்லாரும் போயிடுறாங்க வந்துடுறாங்க சார். இப்ப இதுல வந்து அந்த பாரம்பரியம் நடக்கிற பண்ண மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க பாக்கணும்னு நினைப்பாங்க, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டு அந்த ஊரெல்லாம் பாக்கணும்னு நினைப்பாங்க சார். அது அப்படியே விழா இதா வந்துட்டு இருக்கிறதுல ஒரு பாரம்பரியமா இருக்குங்க சார். இது அப்பதான் ஒரு இதா, ஏன்னா நம்ம விழாக்களை கூப்பிடுறது, இந்த திருமணத்தை கூப்பிடுறது நண்பர்கள் உறவினர்கள் வந்துட்டு போவாங்க சிலருங்கல்ல, அந்த நேரம் நம்ம இங்க ரெண்டு பேர் ரெண்டு வீட்டு பக்கம் போயிட்டு வர்றப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குங்க, பாத்துட்டு போனோம்ல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குங்க சார். அந்த ஒரு திட்டம் என்னங்க சார்?
1: அது உண்மைதான். ஏன்னா வந்து பேச கூட நம்மளுக்கு நேரம் இருக்குதுல, ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து கொஞ்சம் தூரத்து உறவினர் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க சொந்த வீட்டு திருமணம் மாதிரி எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க இல்லையா? ஒரு 10 நாள் தங்கி இருந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து முடிச்சிட்டு போவாங்க. இப்ப அப்படி இல்ல இல்லையா, ஒரு கெஸ்ட் மாதிரி.
2: ஆனா காலச்சூழல் வேலை வேலையில வந்து இதாயிருச்சுங்க சார். இருந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி வர்றாங்க சார். ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போறாங்க சார். உறவினர்கள், ஊர்க்காரர்கள், நண்பர்கள் எல்லாம் வந்து அது பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். அதை நம்ம அப்படி பண்ணி போறத கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நவீனத்துல வந்து அப்புறம் இந்த உணவு முறைகளும் பஃபே சிஸ்டம் சொல்லி கொண்டு போற இல்லைங்களா சார்? அதுவும் வந்து அந்த உட்கார்ந்து நம்ம வந்து என்னதான் இன்னைக்கு ஆள் பற்றாக்குறை இருந்தாலும் கேட்டரிங்ல விட்டாலும் நம்ம போய் அங்க சொல்லணுங்க, நம்ம உனக்கு சாப்பாடு வச்சு இது வச்சா, மாமாக்கு அது வச்சா, அத்தைக்கு இது வச்சா பாருங்க கேட்டு அந்த ஒரு நம்ம போய் கேக்குறப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க சார். அட நல்லா கவனிச்சுட்டா
1: அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க.
1: சந்திரசேகர் நல்லமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு சார்.
1: ஓகே, நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டிருப்பீங்க கண்டிப்பா.
3: ஆமா ஆமா, அதாவது அந்த காலத்துல நடந்த திருமணங்களா? என்ன தலைப்பு?
1: அப்ப தலைப்பு கேட்காம வந்திருக்கீங்க அப்போ?
3: இல்ல, கேட்டுதான் இருந்தேன், இன்னொரு வாட்டி சொன்னா கரெக்டா பேசுவேன்.
1: குடும்ப விழாக்களை சிறப்பாக்குவது பெரியோர்களின் பாரம்பரிய திட்டமிடுதலா அல்லது இளைஞர்களின் நவீன கால திட்டமிடுதலா, இத பத்தி தான் பேசிட்டு
3: இருக்கோம். பாரம்பரிய திட்டமிடுதல் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். எல்லா நேர்களும் குறிப்பிட்டது போல நவீனமான அந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கறது அந்த அளவுக்கு பொருத்தமற்ற ஒரு விஷயமா இருக்கும் அந்த திருமண நிகழ்வுகள்ல. ஏன்னா திருமணம் அப்படிங்கறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதுன்னு தானே சொல்றாங்க இல்லையா? அப்போ அதற்கு ஏற்றாற் போல ஆகம விதிமுறைகள் படி அந்த தாலி கட்டுறதாக இருக்கட்டும், சடங்குகளாக இருக்கட்டும், ஹோமகுண்டம் சுத்தி வருது, இந்த மெட்டி போடக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும், இப்ப புதுமனை புகுவிழானே நம்ம எடுத்துக்கிறோமே, அழகா கண்ணுக்குட்டிய வீட்டுக்குள்ள கொண்டு வருது. சோ இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே எந்த பாரம்பரியத்துல எப்படி பண்ணறோம் அப்படிங்கறத பெரியவங்க சூப்பரா திட்டமிடுவாங்க சார். அவங்களுடைய திட்டமிடுதலே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இளைஞர்கள் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸ் அப்படின்னு ஒரு ஃபன் மோட்ல தான் இருப்பாங்க. ஆனா எந்த இடத்துல ஃபன் அப்படிங்கறத பண்ணணும் அப்படிங்கறதும் இருக்கு இல்லையா?
1: இப்ப
3: சீரியஸா வாழ்க்கையில ஒரு முறை வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் இந்த பாரம்பரிய முறைப்படி பெரியவர்களால் பார்க்கப்பட்டு திட்டமிட்டு பண்ணக்கூடிய நிகழ்வை நினைக்கும் பொழுது நமக்கு பூரிப்பு அப்படிங்கறது இருக்கும். ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்க்கும் பொழுது அப்படியே திருப்பி திருப்பி நம்ம சுவைக்கிற மாதிரி இருக்கும். அந்த இளைஞர்கள் அந்த ஒரு விஷயங்கள் வந்து ஜாலியா இருக்குமே தவிர்த்து அது கொஞ்சம் அந்த இடங்களுக்கு பொருத்தமற்றதாக இருக்குமோ அப்படின்ட்டு தான் தோணும். மேற்கத்திய கலாச்சாரம் ஊடுருவல் அப்படிங்கிறது தான் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. அதனால பாரம்பரியமான விதத்துல நம்ம எந்த ஃபங்க்ஷனுமே கொண்டாடினோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். எங்க வீட்லயும் அப்படிதான் சார் கொண்டாடுறோம் எல்லா ஃபங்க்ஷனையும்.
1: ஓகே, நீங்க சொல்ல வருது அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா நம்மள எப்படி கவனிச்சாங்களோ அவங்க ஆசை போடுற அளவுக்கு இருக்கணும் இல்லையா? நினைவு
3: அதேதான். பாரம்பரியமான உணவு முறைகள், பாரம்பரியமான உடைகள், இதெல்லாம் நம்ம அந்த திருவிழா காலமோ ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்லயோ தானே சார் போட முடியும். மத்த சமயங்கள்ல இருக்கவே இருக்கு என்டர்டைன்மெண்ட். இதெல்லாம் கொஞ்சம் பாரம்பரியமா திட்டமிட்டு பெரியவர்கள் பண்ணறத நம்ம ஏத்துக்கணும். அதுதான் நம்மளுடைய அடித்தளமா அமையும் சார்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, அடுத்த நேயர் கூட இருக்காரு. வணக்கம். ஓகே, ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி FM 101.8 ஓடும்.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: ஊட்டி FM 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். ஓகே, அடுத்த நேயர் ரெடியா இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல தங்கவேல் பேசுறேங்க.
1: தங்கவேல், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க.
1: ஓகே, சொல்லுங்க உங்களுடைய கருத்து.
2: அதாவதுங்க, கல்யாண பங்கன்ங்கிறது வந்து பாரம்பரியமா எந்த காலத்திலயும், இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் போனாலுமே வந்து பாரம்பரியத்தை வந்து யாரும் மறக்க மாட்டாங்க. என்ன அந்த மக்கள் வந்து சொந்த பந்தம் எல்லாம் வந்து அந்த கரெக்டா அந்த டைமுக்கு மட்டும்தான் வராங்க. இப்ப அதுதான் பெரிய இடைஞ்சல. அதாவது பங்கன் தான் ஒரு மாமா மச்சான் அப்படிங்கிறது 3 நாளைக்கு முன்னையே வந்து என்ன அந்த காலத்துல எல்லாம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் அந்த 8 மணிக்கு முகூர்த்தமா, சரி 7:30 அங்க போனா போதும் அப்படின்ட்டு உப்ப நடந்துட்டு இருக்கிறாங்க. அதே இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா அந்த சரி முகூர்த்தம் முடிஞ்சா போதுப்பா, நம்ம போய் இப்ப தலையை காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கிறவங்க. அதே இன்னும் 10 வருஷம் போகும்போது இந்த பாரம்பரியம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு, எந்த மாற்றமும் வராது. ஆனா மக்கள் வந்து இந்த 3 நாளைக்கு முன்னாள் 4 நாளைக்கு முன்னே போய் மச்சான் கூட போய் இருக்கிறதெல்லாம் இல்லை. இப்ப அதுதான் இப்ப நம்ம கவலைப்படுறது. அதுதான் நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப கவலைப்படுறது இதுதான். ஆனா ரொம்ப நம்மளை விட கீழே நடுத்தர மக்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்பவுமே நானும் ஒரு 10 வருஷத்துக்கு கீழே நம்மளை விட கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி நிகழ்ச்சி நடத்துறாங்க. நம்ம நடுத்தர மக்கள் தான் அந்த டைமுக்கு மட்டும்தான் வந்துட்டு போறாங்க. அதுதான் நம்மளுக்கு பெரிய கவலையா இருக்கு.
1: என்ன அது காரணம், என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க?
2: ஏன்னா இன்னைக்கு வேகமா போறாங்க. எந்த 1 நிமிஷம் நம்ம இங்க வந்துட்டு போறதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருமா, ஏதாவது நம்ம அங்க போய் பார்க்கலாம் இங்க போய் பார்க்கலாம். அதே வந்து என் கல்யாணம் வந்து 1995 நடந்ததுங்க.
1: அதுல
2: வந்து 3 நாளைக்கு முன்னே பங்கு பங்காளிகள் எல்லாம் வந்து நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் பந்தல் போடுறோம் இது பண்ணவும். 3 நாள் எங்க மாமியா வீட்டுல எல்லாம் எங்க வீட்லயே எல்லாம் சாப்பாடு எல்லாம் நீட்டா பண்ணி 3 நாளைக்கு இல்லைன்னா. ஆனா இன்னைக்கு வந்து எங்க புள்ள கல்யாணத்துக்கு அந்த கரெக்டா அந்த இதுக்கு மட்டும்தான் வந்தாங்க, முகூர்த்த டைமுக்கு தான் வந்தாங்க. 2021 நடந்தது கல்யாணம். ஏன்னா அந்த முகூர்த்த டைமுக்கு தான். அந்த 2 நாளைக்கு முன்ன வந்தவங்க யாருமே இந்த பங்கனுக்கு வரல. காரணம் வந்தா டைம் ஆகி போச்சு, அங்க போற வேலை இருக்குது இங்க போற வேலை இருக்குது எல்லாம் பாக்கணும், நாங்க இருந்து பாருங்க நீங்க இருந்து பாத்துக்கீங்க அப்படின்னு போயிடறாங்க. போய் இதுதான் நம்ம நினைக்க. ஆனா ஒரு 10 வருஷம் போனா இன்னும் கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லைங்க.
1: ஆனா
2: பாரம்பரியம் எல்லாம் அதே மாதிரிதான் நடத்துவாங்க. ஒண்ணு என்னென்ன பண்ணணும், சாங்கியம் பண்றது அது பண்றது எல்லாம் அதே. எங்களுக்கெல்லாம் வந்து வெடி வெடி சாங்கியம் பண்ண காலம் எல்லாம் இருக்குது. இப்ப எல்லாம் அதெல்லாம் கோயில்ல தாலி கட்டுறதுனால இப்ப அந்த சாங்கியம் பண்ற காலம் எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. இப்ப எல்லாம் காலையில எந்திரிச்சு கோயில போய் முகூர்த்தம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. எங்களுக்கு எல்லாம் வெடி வெடிய சாங்கி இருக்கு. நைட்டு ஊர்மா கட்டு செய்து எழுங்கியும் பண்ண எழுதிங்க பண்றோம் அப்படின்ட்டு எல்லாம் நைட்டு வெடிய வெடிய விசேஷமா இருக்கு.
1: சரி சரி, ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்போ நீங்க எல்லாத்தையும் இல்லையா? எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்போ இப்ப நடக்கிற
2: திருமணங்கள். ஜோசிக்காரங்க வேற சொல்லிடுறாங்க 5 மணிக்கு முன்னையே தாலி கட்டிட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு. சூரியன் கிளம்புறதுக்கு முன்னே தாலி கட்டினா அது ஒரு நேரம் என்னமா சொல்றாங்க. அந்த நேரத்துல கல்யாணம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எந்த தேங்கியும் பண்றதுல வெடி வெடிய மண்டபத்துல நைட்டு விசேஷம் பண்ணிட்டு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு காலையில போய் கோயில்ல போய் ஒரு கோயில்ல இது பண்ணி சாங்கியத்துக்கு கூட குறைச்சு போட்டாங்க. இப்ப எல்லாம் இப்ப எல்லாம் எங்கேயுமே சாங்கியம் பண்றது இல்லை. அதுதான் ஒரே கவலையா இருக்கு. அதுக்கு இல்லாம நம்ம உரம்புறைகளும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த டைமுக்கு தான் வராங்க. 8 மணிக்கு முகூர்த்தம்னா 8 மணிக்கு வராங்க, 12 மணிக்கு பசங்க வராங்க. அதனாலதான் நம்ம எல்லாம் கவலைப்படுறதா இருக்கு. வேற
1: அப்ப உங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு இதுல இல்லையா?
2: ஆமாங்க.
1: ஓகே, தேங்க்யூ, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தேங்க்யூ.
2: ஆமா, தேங்க்யூ. நல்லா
1: நேர்களே, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இன்றைய காலகட்டத்தில் குடும்ப விழாக்களை சிறப்பாக்குவது பெரியோர்களின் பாரம்பரிய திட்டமிடுதலா, அது இளைஞர்களின் நவீன கால திட்டமிடுதலா, இந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். உங்க கருத்துக்களுடன் நிகழ்ச்சியில் இணைய உள்ளூர் நேயர்கள் 9344 1001 இந்த எண்ணிலையும், வெளியூர் நேயர்கள் 9342 9010101.

இந்த எண்லையும் புதிய நேயர்கள் 8300019108 இந்த எண்ணிலையும் அழைச்சு உங்களுடைய கருத்துக்களை நம்ம நிகழ்ச்சியில ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம். ஓகே, ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஓகே, எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நம்முடன் இனியும் அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: இனிய காலை வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாளி புதுந்து பாட்டப்பன்.
0: ஓகே, சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: எல்லாம் நலமா இருக்க. சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
1: அருமையான தலைப்பு தான். அதாவது ஒரு இது நல்லா இருக்கணும், கட்டடத்துறை அஸ்திவாரம் நல்லா இருக்கணும். அந்த அஸ்திவாரம் தான் பழமையான ஒரு இது.
0: ஓகே,
1: அந்த அஸ்திவார உலகத்தை மேல நம்ம மூணு அடுக்கு நாலு அடுக்கு கூட கட்டலாம். அஸ்திவாரமே இல்லாத வந்து ஒண்ணும் பண்ணலாம். அந்த மாதிரி பழமை இருக்கணும். பழமை வந்து எதை வச்சாலும் அடிப்படையா பழமையை வச்சு பண்ணா தான் நல்லா இருக்கு. அது பழமொழி சொல்லுவாங்க, சிறியோர் வெள்ளாமை விளைஞ்ச விலகி ஊடு வந்து சேராங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா காரணங்கள், ஒரு பொறுப்புணர்வு வேணும். அந்த பொறுப்புணர்வு வந்து பெரியவங்கள்ட்ட தான் இருக்கு. பெரியங்களை வச்சு முன்னணியை வச்சு எந்த காரியம் செஞ்சாலும் எந்த ஒரு தப்பாவது நல்லா இருக்கு.
0: அப்போ பாரம்பரிய முறைப்படி ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி செய்யறது நல்லதுன்னு
1: நினைக்கிறீங்க? ஒரு அந்த மாதிரி பழமையான ஒரு சீரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீர்லயும் ஒவ்வொரு ஒரு ரகசிய ஒரு ஆரோக்கியம் வந்து ஒளிஞ்சிருக்குங்க.
0: ஓகே ஓகே, ஆமா, நிறைய அர்த்தங்கள்
1: அல்லாம ஒரு அர்த்தம் இருக்குங்க.
0: உண்மைதான்,
1: புதுமை இருக்கலாங்க. அடிப்படை வந்து பழமை அடிப்படையை வச்சுட்டா புதுமையா செய்யணுங்க, அப்பதான் நல்லா இருக்கு.
0: ஓகே, ரெண்டும் கலந்து செஞ்சாதான் நல்லா இருக்கும் சொல்றீங்க அப்போ?
1: ஆமாங்க, இன்னைக்கு காலகட்டத்துக்கு புதுமை தேவைதான், ஆனா இருந்தால் பழமை விட்டுடக்கூடாது.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ,
1: நன்றி,
0: தேங்க்யூ. ஓகே, நிகழ்ச்சியில் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி அருமை. இன்றைய சூழ்நிலையில் பெரியோர்களின் ஆலோசனை மற்றும் இளைஞர்களின் சேர்ந்து நடத்தும் போது நிகழ்ச்சி சிறப்பாக அமையும் மெசேஜ் பண்ணியிருக்காரு கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியை சேர்ந்த நாகராஜன். ஓகே, அடுத்த காலர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: அழகான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேர் சொல்லிருங்க?
2: நட்புக்கு காலை வணக்கம் சொல்வது ராஜு, ஓட்டிசன் மேரிஸ்ல இருந்து.
0: ராஜு, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் சகோதரமே, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க. தலைப்பு கேட்டிருப்பீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
2: தலைப்பு விட்டு வெளியில போயிட்டு இருக்க கூடாது, தலைப்புக்குள்ளதான் இருக்கு. நீங்க கேட்டிருக்க தலைப்பு என்னன்னு கேட்டிருக்கீங்க. அந்த காலத்து திருவிழாக்களை நடத்துவது பெரியவர்கள் முக்கியம் வாய்ந்திருக்காங்களா, இந்த காலத்து யூத் பெட்ரேஷன் இருக்காங்களா தானே கேட்டிருக்கீங்க?
0: குடும்ப விழாக்களை.
2: குடும்ப விழாக்களை,
0: எஸ்.
2: ஓகே, இந்த காலத்துல குடும்ப விழாக்கள் பாத்தீங்கன்னா இளையர் பெட்ரேஷன் ரொம்ப நீட்டா நடத்திட்டு போறாங்க.
0: ஓகே,
2: பெரியவங்களோட ஆசியோட செய்யறாங்க.
0: ஓகே,
2: அவங்க வந்து எப்பவுமே நம்ம வந்து பழசியே நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்க கூடாது, நம்ம கொஞ்சம் புதுமையா அப்படியே எடுத்துட்டு போகணும். புதுமையே தான் நம்ம அதிகமா விரும்புறாங்க பெட்ரேஷன். அவங்க வந்து நம்ம ஒரு சஜஷன் கொடுத்தா அவங்க வந்து இப்படி பண்ணனா நம்ம எதிர்பார்க்காத அளவு கூட அவங்க நல்லா நடத்திட்டு போயிடுறாங்க.
0: ஓகே, ஆனா சொல்லணும்ன்றீங்க
2: திருவிழா காலங்கள்ல ஒரு திருவிழான்னு வச்சுக்குவோம். நான் தனிப்பட்ட முறையில் சொல்றதுல ஒரு பொதுவா சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நாங்க வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஆகஸ்ட் 15ல எலியார் பெட்ரேஷன் வந்து அவ்வளவு நீட்டா ஒரு திருவிழா எடுத்திருக்காங்க.
0: ஓகே,
2: வந்து அவங்க பார்த்தா அவங்க ட்ரெஸ்ல இருந்து அவங்க வாசிக்கிற பேண்ட்ல இருந்து சப்பரத்துல இருந்து கோயில இத பண்ற கோயில வந்து அலங்காரம் பண்றதுல இருந்து அவங்களை சொல்லி அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு இளைஞர் செஞ்சிருக்காங்க. நம்ம கூட ஒரு சொல்லி கொடுத்தா இப்படி பண்ணிருந்தோம் தான் அவங்க சொல்லிட்டு
0: வரேன்.
2: அவங்க வந்து இதை விட மிகப்படுத்தி நல்லா அழகா பண்றாங்க.
0: ஓகே,
2: அதனால வந்து இளையர் பெட்ரேஷனுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், என்னுடைய ஓட்டு அவங்களுக்கு தான்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ராஜு, ரொம்ப அருமையா சொன்னீங்க, தேங்க்யூ.
2: ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா சதீஷ் பாபு வந்து உங்களுக்கு ராஜு வந்து சதீஷ் அளவுக்கு வர முடியாது, ஆனா சதீஷ் பாபு வந்து எங்க அளவுக்கு வரலாம்.
0: ஓகே, உங்க மேற்பார்வையில எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்றீங்க அப்போ?
2: கண்டிப்பா, இளையோர் தான், இளையோருக்கு நம்ம வழி விடணும்ன்ற நான்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ராஜு. ஓகே, அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பிள்ளை கிராமத்தில் ரத்னம்ங்கிற சார் என் பேர். நம்ம பேர் இருந்துக்கலாமா?
0: என் பேர் சதீஷ், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ரத்னம்.
0: ரத்னம் ரத்னம், ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ரத்னம்.
3: அதாவது என்ன பெரியவர்களுடைய ஆலோசனை நடக்குமா, இளைஞர்களுடைய இது நடக்குமான்னு கேட்டிருக்கீங்க இல்லைங்களா?
0: சொல்றீங்களா? அதான், குடும்ப விழாக்களை சிறப்பாக்குவது பெரியோர்களை

0: திட்டமிடுதலா அல்லது இளைஞர்களின் நவீன கால திட்டமிடுதலா, இதை பத்தி கேட்டிருக்கோம்.
1: அதாவது சதீஷ், முன்காலத்துல எப்படிங்கன்னா பெரியவர்களுடைய திட்டமிடுதல் நடந்தது, கிராமப்புறங்கள் எல்லாம் நடக்கும்போது முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து திருமண மகால்கள் எல்லாம் கிடையாதுங்க. அந்த காலத்துல கிராமப்புறங்களை வந்து பாரம்பரிய முறைப்படி வந்துங்க அந்த பண்டி கீழே உட்காந்து சாப்பிடுறது, அந்த பண்டி வந்து மாத்திரம்னு விரிப்பாங்க. இப்ப எல்லாம் அதெல்லாம் என்னன்னே தெரியாம போச்சு. அதெல்லாம் பதிவு வச்சு வைக்கிறக்கூடாது. அப்பதான் குழந்தைங்க எப்படி அந்த காலத்துல வெள்ளையா துணி விரிப்பாங்க, அதுல வாழை போடுவாங்க, வாழை போட்டு உட்கார சாப்பாடு எல்லாம் போடுவாங்க. அப்ப நிறைய முறைகள் எல்லாம் இருந்தாங்க. எது எது செஞ்சாலும் திருமணமானாலும் சரி, ஒரு பெண் வயதுக்கு வந்தாலும் சரிங்க, ஒரு பையன் வந்து ஏதாவது ஒரு கல்வி கொடுக்கற ஒரு சேர்த்தா பழைய முறைப்படி எல்லாம் நடந்தது. இப்ப எல்லாம் நவீன யுகத்துல என்ன போச்சுன்னா அப்பெல்லாம் கூடாம மாறி போச்சு. உங்களுக்கு எல்லா முறைகளுமே மாறி, அப்பெல்லாம் இந்த போட்டோகிராஃபி கிடையாதுங்க. அப்புறம் வந்து நாட்டு நல்லா இன்னிசை முழங்கத்தான் நடந்தது. இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து வெஸ்டர்ன் மியூசிக் வைக்கிறாங்க, அப்புறம் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டான்ஸ் வைக்கிறாங்க, அப்புறம் முன்னத்த நாள் ஒரு விழா வைக்கிறாங்க, அதாவது பேச்சுலர்ஸ், அதாவது திருமணமா பேச்சுலர்ஸ் இதுன்னு வைக்கிறாங்க, வைக்கிறாங்க பேச்சுலர்ஸ் மீட்னு வச்சிருக்காங்க, அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் ஒன்று வச்சிருக்காங்க, மேரேஜ் அந்த நிகழ்ச்சி, அதெல்லாம் நம்ம பண்பாட்டுக்கு வழக்கமில்லாத ஒண்ணுங்க. ஆனா பெரியவருடைய செயல்கள் இன்னைக்கு நடக்காதுங்க சதி. ஏன்னா பெரியவருடைய செயல்பாடுகள் முன்ன மாதிரி அந்த பேக் டிராப் செலவினங்கள் இப்ப அதிகம். ஆனா அந்த காலத்து முறைப்படி சிங்க சிக்கனமாக இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். நாகபுரம்ங்கிறது அப்ப வந்து மூது, அப்ப வந்து பாட்டெல்லாம் சொல்லுவாங்க, நலுங்கு பாட்டு நல்லா சொல்லுவாங்க, கல்யாண வீட்டு வந்து பாடுவாங்க, ஓடுவாங்க,
0: சரிங்களா?
1: அது நல்லா இருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. அதெல்லாம் சுத்தமா குழந்தைக்கு என்னன்னு தெரியாது,
0: தெரியாம போயிடுச்சு இல்லையா, மறைஞ்சே போச்சு சில விஷயங்கள் இல்லையா.
1: சுத்தமாக தெரியும். இப்ப உங்களுக்கே உங்க வயசுல தான் தெரியாதுங்க. அப்ப வந்து
0: சொல்லுங்க,
1: ஒரு பழக மாடி ஏற்றி பாடுவாங்க, அந்த குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து, அதாவது பாடுவாங்க, அது கேட்கறதுக்கு அவ்வளவு வெளியா இருக்கு. பொண்ணுக்கு நடக்கும் தம்முன்னு ஒரு சத்தம் படுங்க, அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு, அவ்வளவு இனிமையா இருக்குங்க.
0: சரி சரிங்க,
1: கேட்க கேட்க அவ்வளவு இனிமையா இருக்கு. அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ள வர பொண்ணு நலுங்கு பாட்டு பாடுவாங்க, வீட்டுக்குள்ள வரும்போது அந்த ஆராத்தி எடுத்து பாடுவாங்க பெண்கள். விளாட்டா அதாவது மாப்பிளையினுடைய உறவுக்காரர் வந்து மாப்பிளை சாதகமாகவும், பெண்ணுடைய உறவுக்காரர் பெண்ணு சாதகமாகவும் மாப்பிளை விளாட் பண்ணி பாடுவாங்க.
0: சொத்துக்கீங்க
1: தெரியாது, சாணி வரட்டுதான் தெரியும் அவருக்கு, நகைச்சியா
0: என்ன டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம கைய விட்டு போறது எல்லாருக்குமே வருத்தம் தான் இல்லையா.
1: யோசனை பாருங்க, எத்தனை பல்லாயிரம் ஆண்டுகளா கொண்டு வந்து நம்ம பாரம்பரியமா இருந்த பழக்க வழக்கங்கள்ல போச்சு உங்களுக்கு நிறைய.
0: அது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கு.
1: மீண்டு கொண்டு வரதுங்கிறது பெரிய
0: கஷ்டம், கஷ்டம். அது திருப்பி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம்.
1: அதெல்லாம் இந்த இளைய சமுதாயம் ஏத்துக்காதுங்க.
0: புதுசா இருக்கும், போர் அடிக்குதுன்றாங்க இல்லையா.
1: ஆமா, போர் அடிக்குதுங்க. நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பந்தகத்தை கட்டுவாங்க, மாப்பிளைக்கு வந்து நல்லா அருமையான வேஸ்டி கட்டி துண்டு உடுத்தி மேல இன்னைக்கு கூட தாடி விடுறா சார், மாப்பிள்ள பையன் தாடி விட்டுருக்கா சார். எனக்கு காதல் தோடியா எவனை பாரு, மனதில் இருக்கிற ரெண்டு பையன் தாடி விட்டுருக்கா சார். யோசனை பாருங்க நீங்க,
0: நிறைய விஷயங்களை மிஸ் பண்றீங்க அப்ப நீங்க இல்லையா.
1: வினோதமா இருக்கல இல்லைங்களா சார், சார் வினோதமா இல்ல, தாடி விடலாமா, தாடி ஆறுவாங்க. தேவதாஸ் பார்வை தான் விட்டுட்டு இருந்தாங்க, தாடி தேவதாசா விட்டுட்டு இருந்தாரு. அவர் ஏதோ ஒரு காரணத்தை விட்டார், நம்ம வாங்கி விடுறாங்க சார். இனிமையான இல்லாத வாழ்க்கையில் கால் எடுத்துட்டு தாடி விடலாமா,
0: அதே உங்களுக்கு ஒரு வருத்தம் தான் இல்லையா.
1: பின்ன ஆமாங்க சார், ஆமாங்க சார். யோசனை
0: பாருங்க,
1: எவ்வளவு அழகான முகத்தை போய் தாடிக்குள்ள மறைக்கூடாது, உங்க முகத்தை தாடி மறைக்க போறதுல உங்களுடைய சௌந்தரியம் அழகு, உங்களுடைய வதனம் வதப்பு எல்லாமே போயிடுது, உங்களுக்கு மறைச்சு போறதுல தாடி.
0: அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு பெரியவர்களின் திட்டமிடுதல் தான் பெஸ்ட்ன்றீங்க அப்ப இல்லையா.
1: அது நல்லது, ஆமாங்க, ரொம்ப நல்லதுங்க.
0: Thank you, thank you, thank you sir. ரொம்ப அழகா சொன்னீங்க. thank you.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

ராமகிருஷ்ணன் குடும்பங்கண்டான் பகுதியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இன்றைய குடும்ப விழாக்கள் பெரியோர்களின் பாரம்பரிய திட்டமிடல் படிதான் பெரும்பாலும் நடக்கிறது. காரணம், பெரியோர்களின் முன்னிலையில் நடப்பதால் தான். இளைஞர்களின் இஷ்டத்திற்கு நடத்தினால் பாரம்பரியம் என்பது பழைய புத்தகம் மாறிவிடும் சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்துக்களுக்கு நன்றி.

0: கேட்ட பாடலுடன் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரலையில் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள்.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் ஆ சர்ப்ரைஸ். நீ தூக்கிலே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா. சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: ஏப்ரல் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
2: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள், நிகழ்ச்சி நிரல், அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று பிற்பகல் 12:05, 2 மணி ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:10 ஸ்நேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 12:40 1:45 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரைக்காணும். 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இன்று பனியர் இன மக்களின் பாடல்கள். 2:30 மேக்னி டைம் நிகழ்ச்சியில் ஒருபட பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன. இன்று இடம்பெறும் ஒருபட பாடல்கள் திரைப்படம் பம்பாய். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 செய்திச் சுருக்கத்தினை தொடர்ந்து ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல் நேயர்களின் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. 4:00 எதிரும் பதிரும் நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டு நேயர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 5:00 செய்திச் சுருக்கத்தினை தொடர்ந்து பொன்மாலை பொழுது வாடாமல நிகழ்ச்சியில் நேயர் விருப்பம். இன்று மாலை 6:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 விலக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 வெட்டதகம்முழு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரையை காணும். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இன்று இந்திய வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் தலைவர் எம் தேவநாதன் அவர்களின் உரை. தொடர்ந்து விதை பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்களின் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சி. 9:15 செய்தி சுடர். 9:30 திரைக்காணம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்களின் மிருதங்கம், வித்வான் சின்னா வெங்கடசுப்பையா அவர்களின் தபில் ஆகியன இடம்பெறும்.

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா?
1: சார், ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
4: கவிதை.
3: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
5: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா, தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.

0: ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 102.8 நேரம் 12:10.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: ஸ்நேகிதியே,
3: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

0: நேரிலே சிநேகிதியை நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள், அதாவது குறிப்பாக பெண் நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய திறமைகள், அதாவது சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், நேயர்களுக்கு தேவையான விஷயங்கள், ஹெல்த் டிப்ஸ், குக்கிங், சேவிங்ஸ், இந்த மாதிரி எந்த விஷயத்தை வேணாலும் நீங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள், உள்ளூர் நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 9344-9010-138, வெளியூர் நேயர்கள் 9342-9010-138, புதிய நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 8300-1910-138. வாட்ஸ்அப்லையும் உங்களது கருத்துக்களை வந்து பதிவிடலாம். 8300-1910-138 இந்த எண்ணில் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களது திறமைகளை வெளிக்காட்டலாம். குறிப்பாக பெண் நேயர்கள் அழைக்க வேண்டிய நிகழ்ச்சி இது, சிநேகிதியே. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யார், எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: ஹலோ சார்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மகா தாராவரத்திலிருந்து பேசுறேன் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க. பாத்திரத்தை உருட்டிட்டே வரீங்களே.
1: மலர்கள் வைத்து மங்கையர்கள் மலர்கள் தான் வச்சிட்டு இருப்பாங்க, வைக்காம இருப்பாக மாட்டாங்க. மலர்கள் வந்து ஒரே லெவல்ல இப்படி கோருக்கு இப்படியே கட்டி வைக்கிறது, அப்படி இல்லாம மாலை மாதிரி தொடுக்கலாம். ரோஜா பூ இதெல்லாம் மட்டும் தனித்தனியாக எடுத்துட்டு அப்படியே அது மாலை மாதிரி தொடுக்கிறது, மாலை மாதிரி தொடுக்கிற கத்துக்கிட்டு மாலை கட்டுறவங்க கிட்ட கத்துக்கலாம். நான் எனக்கெல்லாம் தெரியும் மலர்களை விதவிதமா இது பண்ணுவேன். அப்புறம் செண்பக பூ இருக்கு இல்லைங்களா, அந்த பூ நீளமா இருக்கும். அது வந்து நம்ம வேணும்னா வேண்ட கொஞ்சம் குட்டைய பண்ணிட்டு கொஞ்சம் தண்டை கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு அதே மாதிரி மாலை மாதிரி தொடுக்கலாம். முல்லைப்பூல மாலை மாதிரி தொடுக்கலாம், மல்லிகைப்பூல மாலை மாதிரி தொடுக்கலாம். 10 நாள் ஆனாலும் அது உதிரவே உதிராது, அதாவது தனியா கீழே விழாது, அப்படியே அந்த மாலையிலேயே ஒட்டிட்டு இருக்கும். அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா. வெள்ள

0: டிசைனிங் புடவை கட்டுனீங்கன்னா மல்லிகைப்பூ முல்லைப்பூ இது வைக்கலாம், மனோரஞ்சிதம் பூவையும் அதே மாதிரி மாலை மாதிரி தொடுக்கலாம், தொடுத்து அப்படியே மாலை மாதிரி அப்படியே வச்சிங்கன்னா. ஆனா இப்ப எல்லாம் யாரு நீட்டா கூந்தல் கிடையாது இல்லைங்களா, அதனால ஏதோ கொஞ்சோண்டு கூந்தலையாவது கொஞ்சோண்டு அந்த பூ வச்சு, பூ வைக்கணும், பூ வச்சு பொட்டு வச்சு போனாதான் விசேஷ வீட்டுக்கே அழகு. அப்புறம் வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இல்ல, இப்ப தங்க விக்கிற விலைக்குல முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தங்கத்திலேயே பொட்டெல்லாம் அந்த தங்க நகை செய்யறவங்க கிட்ட சொல்லி பொட்டு நல்லா சூரியன் மாதிரி இது தாமரை பூ மாதிரி, அப்புறம் நீளமா இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி நீளமா ஒரே ஒத்த தாமரை மாதிரி அப்படி அழகழகா டிசைன் டிசைனா டிசைன் டிசைனா தங்கத்திலேயே செஞ்சிருப்பேன். அது ஆசா மாதிரி ஒரு கிரீம் இருக்கும், அதை தடவிட்டு வச்சோம்னா ஒட்டிக்கும், ஜொலி ஜொலிக்கும். பாத்தீங்கன்னா தங்கம் ஜொலிக்கும் தானே, நல்லா 24 கேரட்ல செஞ்சு வச்சு போய் வச்சுக்கலாம். வசதி இருக்கிறவங்க செய்யலாம், வசதி இல்லாதவங்க பாவம் செய்ய முடியாது. அதை செஞ்சுக்கலாம், பூ வச்சுக்கலாம். ஏன்னா வாழ்க்கை ஒரு தடவை அதை ஒரு நவரசமா வாழ்வோமே, அப்படி அப்படி இப்போ மலர்கள் எல்லாம் அப்படிதான் அந்த தொடுக்கணும், நல்லா இருக்கு. இந்த செண்பக பூவு, மனோரஞ்சித பூவு, அப்புறம் இந்த இது பவளமல்லி நைட்டு பூக்கு, அதை வந்து பூவா இருக்கும்போது ரொம்ப வளைச்சு வளைச்சு வளைச்சு பறிச்சு அதை கோர்த்து வச்சிங்கன்னா அப்படியே அப்பா அந்த கல்யாண மண்டபம் முழுவதும் வாசம் அடிக்கும். ஆனா அதை பறிக்கிறது சின்ன குட்டி குட்டியா இருக்கும், அதை பறிக்கிறது கஷ்டம்தான். மயிலம்பூ வந்து மரத்துல பூக்கும், அது உதிர்ந்துதான் பறிக்கும், மரத்துல ஏறி கிளைகளையா ஒடிச்சிட்டோம்னா அப்புறம் அடுத்த நாள் பறிக்காது, கீழே உதிர்ந்துருக்கும். அந்த பூவை எடுத்து அது அப்படிதான் ஊசியில் தான் கோர்க்க முடியும், காம்பே இருக்காது, துக்குண்டாதான் இருக்கும். அதனால அதை அப்படி கோர்த்து அப்படி டிசைன் டிசைனா நாங்களாம் ஒரு விசேஷத்துக்கு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வைங்க, இப்ப கிடையாது. இப்ப எல்லாம் சாமியார் 30 வயசுலயே நான் சாமியார் ஆயிட்டேன். அப்ப வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆஹா ராணி இந்த மகா அவங்க மகாராணி அவங்க வருவாங்க, அவங்க குரூப் வருவாங்க, என்ன பூ வச்சிருக்காங்க, என்ன புடவை எடுத்திருக்காங்க அப்படிங்கறக்காவே ஒரு கூட்டம் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு டிசைனிங்கா செய்வோம். எங்க வீட்டு குழந்தை முதல் கொண்டு பாட்டி முதல் கொண்டு கனகாம்பரம், டெல்லி கனகாம்பரம் வச்சா டெல்லி கனகாம்பரம் தான் எல்லாரும் வச்சிருப்போம், மனோரஞ்சித வச்சா எல்லாரும் மனோரஞ்சித தான். அந்த மாதிரி அழகு அழகு வந்து பார்த்து ரசிப்பது அழகும் கலையும் சொல்றாங்க இல்லைங்களா, அழகா இருக்கிறதுல தப்பே இல்லை, ஆபாசமா இருக்க கூடாது, அழகா இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்.
1: நன்றி நன்றி மேடம், ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க சார்.
1: அதாவது அவங்க மேடம் சொல்லும் போதே வந்து ஒரு அழகு கலை அப்படி ஏதாச்சும், அதாவது பெண்கள் பொறுத்த வரைக்குமே வந்து மலர் அதாவது பூவை விரும்பாதவங்க, தங்கம் நகையை விரும்பாதவங்க அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். அது எல்லா பெண்களுக்குமே வந்து அது குறிப்பாக வந்து அழகாக தன்னை காமிச்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கூட சொல்லலாம், தன்னம்பிக்கை கொண்டு நல்லா வந்து வெளியில் கிளம்பும் போதோ இல்லை ஆஃபீஸ்க்கு போகும்போதோ ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு அழகாக ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் போகும்போது ஒரு ஒரு தன்னம்பிக்கை வரும் மனசில், நம்ம சூப்பராக அந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு பூ வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து அவங்களுக்குள்ள ஒரு இது. கூந்தல் பற்றி சொன்னாங்க, நிறையா வந்து அதிகபட்சமாக நிறையா நீட்டமான கூந்தல் உள்ள பெண்கள்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் தற்சமயத்துக்கு அவங்களோட வேலைக்கு போக அந்த டே டு டே இதில் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் தான் வந்து அதை சின்னதாக கூட கட் பண்ணி ஃபெதர் கட்டிங்னு சொல்லி அந்த மாதிரி நிறையா கட்டிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனாலும் என்ன தான் வந்து சின்ன அளவுடைய கூந்தல் இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அந்த மலர் பூ அப்படிங்கிறது வந்து விரும்பாத பெண்களே இருக்க முடியாது. அதுக்கு ஒரு அழகான ஒரு டிப்ஸு, சூப்பரான ஒரு டிப்ஸு சொன்னாங்க. அதாவது ஜென்ரலாக பூவை வந்து எப்பயும் போல் இல்லாமல் வித்தியாசமாக வந்து தொடுத்து அதை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் எல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது அதில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால். ஸோ அழகாக தன்னை காமிச்சிக்கிறதும் அது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நேயர்களை தொடர்ந்து பெண்ணையர்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க, தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வருவோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலைத்த நேரம் 12:23:40.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை கேட்டுட்டீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பிரியா என்ற நேயர் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, தற்சமயம் அதாவது சமீபத்தில் வந்து காய்ச்சல் மேக்ஸிமம் பிளைன்ஸ்லாம் நிறையா பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி, குறிப்பாக டெங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ரிவென்ஷன் மெத்தட் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, கொசு உற்பத்தியாகும், அதாவது ஏடிஎஸ் கொசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது டெங்குக்கு பரவறதுக்கு முக்கியமான காய்ச்சல். அது வந்து பகலில் தான் அதிகமாக கிடைக்கும் ஒரு வகையான ஒரு வைரஸ் அப்படின்னா, அந்த வைரஸை வந்து சாரி அந்த ஒரு கொசு, அந்த கொசுவை வந்து கண்டிப்பாக அழித்தால்தான் டெங்கு காய்ச்சல் வந்து பரவாமல் தடுக்க முடியும். அதுக்கு வந்து நல்ல தண்ணியில் தான் அது வந்து கொசு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேங்கிய தண்ணீர், அதாவது குறிப்பாக நல்ல தண்ணி எங்கெங்கெல்லாம் தேங்குதோ அதை வந்து கண்டிப்பாக அகற்றணும். அது நம்ம வீட்டில் நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணோம்னா நம்ம வீட்டில் உருவாகிற கொசு வந்து இன்னொரு இடத்துக்கு போய் கிடைக்காது. ஸோ நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்தவங்களுக்கு அந்த நோய் பரவாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து தான் நமக்கு வந்து கொசு பரவி அந்த கொசு வந்து கடிக்கும்னு சொல்ல முடியாது, பக்கத்து வீட்டில் வந்து வந்து கடிக்கலாம். ஸோ நல்ல தண்ணீர் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாக தேங்காமல் பார்த்துக்கணும். அப்புறம் தண்ணீர் தொட்டிகள் எல்லாம் வந்து மூடி வைக்கணும். வீட்டில் வந்து எலக்ட்ரானிக்ஸு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏர் கூலர்ஸ் இருக்கும், ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜஸ் இருக்குது, இது மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல தண்ணி தேங்கிறதுல வந்து அடிக்கடி வந்து அதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு வகையான இது சொல்லியிருக்காங்க. அப்புறம் தனிநபர் பாதுகாப்பு, அதாவது உடல் முழுவதுமாக வந்து கொசுவிலிருந்து கடிக்காமல் பாதுகாக்கணும். கொசு விரட்டிகள் அதிகமாக பயன்படுத்தலாம், ஜன்னல்கள்லாம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம வீட்டில் பாதுகாப்பு முறைக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். இது டெங்கு காய்ச்சல்லேருந்து சமீபத்தில் இப்போ பரவிட்டு வர டெங்கு காய்ச்சல்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவே கூட ஒரு நல்லதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் கூட டெங்கு காய்ச்சல்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம், அதாவது வீட்டிலையே வந்து பெண்கள் ஒரு சில விஷயங்களை மேற்கொண்டு எப்படி வந்து இந்த காய்ச்சல்லேருந்து தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வருவோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

கார்த்திக் ராஜா இசையமைப்பில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் ஆகியோர் பாடிய பாடல் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். பன்னிரெண்டு மணி 31:40 ஆகிட்டு நேர்களை ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்னேகிதியை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நலவாழ்வின் நம்பிக்கை குரல். சமீபத்தில் பரவிட்டு வர அந்த டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறிப்பாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்டது, அதாவது ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவு வகைகள் வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். ஆரோக்கியமான உணவு, குறிப்பாக நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். நோய் சப்போஸ் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா உடனே அதுக்குண்டான உணவு முறைகளை மேற்கொள்ளணும். நீர் ஆகாரங்களாக வந்து சாப்பிடணும். நீர் ஆகாரங்கள் அப்படின்னு வரும்பொழுது ஜூஸ் அதிகமாக குடிக்கணும். சாத்துக்குடி ஜூஸ் அதை சாப்பிடலாம். பப்பாளி பழம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய எந்த உணவு வகையாக இருந்தாலும் சாப்பிடலாம். ஸோ அந்த காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்கும்போது வாய்க்கு பிடிக்காது, சாப்பிட முடியாதுன்ற ஒரு கண்டிஷன் இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணுன்ற ஒரு கண்டிஷன் இருந்தால் தான் அந்த இரத்த அணுக்கள்லாம் கூடும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டெங்குவை விரட்ட முடியும். சுய மருத்துவத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதாவது காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரையை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெண்டு நாளாக சரியாயிரும் மூணு நாளாக சரியாயிரும் தயவுசெய்து அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க. மருத்துவருடைய ஆலோசனையை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா இது ஒரு சீரியஸான ஒரு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பாதிக்கப்பட்டவர்களுக்குண்டான அறிகுறிகள் அதெல்லாம் தென்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த காய்ச்சலுக்குண்டான அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ காய்ச்சல் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா சீரியஸாக அசால்ட்டாக எடுத்துக்காமல் கண்டிப்பாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா இப்போது காலகட்டத்தில் வந்து இப்போது அதிகமாக டெங்கு காய்ச்சல் பரவிட்டு வர்றதுனால இந்த ஒரு டிப்ஸை சொல்கிறோம். ஸோ பெண்கள் வீட்டில் இந்த காய்ச்சல் வராமல் நிறைய விஷயங்கள் மெயின்டைன் பண்ண சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்துடைய குழந்தைகள் குறிப்பாக பெண்கள் அவங்களே பாதுகாத்துக்கணும். ஸோ வீட்டில் கணவர் எல்லாத்தையுமே வந்து வீட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே ஆரோக்கியமான உணவுகள் கொடுத்து கொசுவிலிருந்து அந்த டெங்கு கடிக்கிற கொசுவிலிருந்து தப்பிச்சு ஹாப்பியாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் நிறைவாக வருது. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் தெனாலி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் ஆகியோர் குரலில் உள்ள பாடலுடன் இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் கபடி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 37-31 என்ற புள்ளி கணக்கில் ஈரானை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஸ்னா சின்னப்பா இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகாத் சிங்கும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபாய் சிங்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் குத்துச்சண்டை போட்டியின் 90 கிலோ இடைப்பிரிவில் கபில் போகாரையா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உன்னதி ஹூடாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஸ்குவாஷ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வேலவன் செந்தில்குமார் மற்றும் ஜோஸ்னா சின்னப்பாவுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. ஐநா பொது சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆற்றிய உரைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இதனை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. இதற்கிடையே இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சு நடத்தினார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ பொறியாளர் சேவை தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் இப்பிரிவு ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோவிட் போன்ற பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவில் ஐநா சார்பில் நடைபெற்று வரும் இது தொடர்பான உயர்நிலை குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா, சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான

0: அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா பவார் கூறியுள்ளார். நாந்தேடு மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் இன்று அவர் கலந்துரையாடினார். வறட்சி பாதிப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா பவார் கூறினார். இதற்கிடையே மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 265 தாலுகாக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக மன்மோகன் சிங் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மின் விநியோக கட்டமைப்பு வசதிகள் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மின்துறையில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. குடும்ப அட்டைதாரர்களின் பயோமெட்ரிக் பதிவினை 100% மேற்கொள்ளும் வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மோகோக்சங் மாவட்டத்தில் 8 பேரும், டியோன்சாங் மாவட்டத்தில் 11 பேரும் கடந்த 2 நாட்களில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நாகாலாந்தில் கடந்த 1990 முதல் மதுவிலக்கு அமலில் இருந்து வந்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சங்கர் கோஷ் கூறியுள்ளார். சிலிகுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாகச சுற்றுலாவின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் கண்காட்சிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும் என்றும் திரு சங்கர் கோஷ் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவது ஏற்புடையது அல்ல என்று உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் திரு சஞ்சய் நிசாத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படும் அமைப்பு என்று கூறினார். தேர்தல்களை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த வேண்டிய பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது தவறானது என்றும் திரு சஞ்சய் நிஷாத் கூறினார். அசாமில் 3வது தேயிலை ஏல மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. திப்ருகர் மாவட்டத்தில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்கனவே குவஹாத்தி மற்றும் ஜோர்ஹாட்டில் தேயிலை ஏல மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் உத்தம்பூரில் நடைபெற்றது. எல்லை சாலை அமைப்பின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்பல் சிங் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சாலை பணிகளின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மணிப்பூரில் 1 தீவிரவாதி உட்பட 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். ஆள்கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டிலேயே முதல் முறையாக குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கான உரிமை மையம் பாட்னாவில் தொடங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதனை தொடங்கி வைத்தார். குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் இந்த மையம் வழங்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மஜா பிரணிக்கை வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-0, 7-6 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் ரொமைன் ஃபவுகானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நிலையத்தில் நேரம் 12:50.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
4: ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் சிறப்பம்சங்களிடம் பெற கேட்கலாம். நமது பாரத தேசம் வெறும் நிலப்பரப்பால் இணைக்கப்பட்ட ஒரு நாடு மட்டுமல்ல, அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகால பாரம்பரியமும் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வரும் கலை நயமும் மண் சார்ந்த உற்பத்தி நுட்பங்களும் செறிந்த ஒரு கலாச்சார கருவூலம். காஷ்மீரின் மெல்லிய பஷ்மினா சால்வைகள் முதல் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் பட்டு வரை, அஸ்ஸாமின் மூங்கில் கலை பொருட்கள் முதல் ராஜஸ்தானின் நீல மண்பாண்டங்கள் வரை, நமது தேசத்தின் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனித்துவமான மனமும் அடையாளமும் உண்டு. இருப்பினும் கடந்த பல தசாப்தங்களாக முறையான சந்தை வாய்ப்புகளின்மை, உலகளாவிய தரக்கட்டுப்பாட்டு வசதிகள் இல்லாமை மற்றும் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் காரணமாக நமது பாரம்பரிய கைவினைஞர்களும் விவசாயிகளும் தங்களின் பாரம்பரிய தொழில்களை கைவிட்டு நகரங்களை நோக்கி புலம்பெயரும் துயர நிலை நிலவி வந்தது. இந்த சூழலை வேரோடு மாற்றி நாட்டின் 760 மேற்பட்ட மாவட்டங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு தனித்துவமான உலகளாவிய ஏற்றுமதி மையமாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் தொழில்துறை மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறையால் முன்னெடுக்கப்பட்ட தேசிய பெருந்திட்டமே ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு இயக்கம். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்தாக்கம் முதன் முதலில் ஜப்பான் நாட்டின் ஒரு கிராமம் ஒரு தயாரிப்பு மாதிரியை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் முதன்முறையாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாநில அளவிலான முயற்சியாக தொடங்கப்பட்டது. அதன் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து மத்திய அரசால் இது ஒரு தேசிய இயக்கமாக விரிவுபடுத்தப்பட்டது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தொழில்துறை மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை மற்றும் இன்வெஸ்ட் இந்தியா ஆகியவை இந்த திட்டத்தை தேசிய அளவில் முன்னின்று வழிநடத்துகின்றன. மாவட்ட அளவில் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவதுடன் மத்திய அரசின் பல்வேறு துறைகளான ஜவுளி, உணவு பதப்படுத்துதல், வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான கூட்டுறவு மாதிரியாக இத்திட்டம் செயல்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறைந்தபட்சம் ஒரு முதன்மை தயாரிப்பை தேர்ந்தெடுத்து அதன் மூலப்பொருட்கள் கொள்முதல் முதல் உலகளாவிய ஏற்றுமதி வரை முழு மதிப்பு சங்கிலியையும் பலப்படுத்துதல் இதன் முக்கிய கொள்கையாகும். இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ளூர் சூழல் மற்றும் பாரம்பரிய திறன்களின் அடிப்படையில் தயாரிப்புகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 765 அதிகமான மாவட்டங்களிலிருந்து சுமார் 1100 மேற்பட்ட தனித்துவமான தயாரிப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மரச்சிற்பங்கள், பித்தளை பாத்திரங்கள், பாரம்பரிய எம்ப்ராய்டரி ஆடைகள் மற்றும் மண்பாண்டங்கள், வாசனை திரவியங்கள், மருத்துவ குணமிக்க அரிசி வகைகள், தேயிலை, காபி மற்றும் தனித்துவமான பருப்பு வகைகள், சிறுதானியத்தின் பண்டங்கள், இயற்கை தேன், பழப்பாகு மற்றும் பாரம்பரிய பலகாரங்கள் ஆகியவை 3 முதன்மை துறைகள் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. சர்வதேச சந்தையில் போலி பொருட்களிடமிருந்து பாதுகாக்கவும் பாரம்பரியத்திற்கு அங்கீகாரம் அளிக்கவும் தயாரிப்புகளில் பெரும்பாலானவற்றிற்கு புவியியல் குறியீடு பெற முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, பத்தமடைப்பாய், காஞ்சிபுரம் பட்டு, ஈரோடு மஞ்சள் மற்றும் சேலம் வெண்பட்டு ஆகியவை இத்திட்டத்தில் சர்வதேச நிலைக்கு உயர்த்தப்பட்டு வருகின்றன. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் இந்தியாவின் பொருளாதாரத்தில் பல புரட்சிகர மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. முக்கிய ரயில் நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்களில் பயணிகள் நேரடியாக இந்த தயாரிப்புகளை வாங்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கைவினை மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறைகளில் பெரும்பாலான பணிகளை மேற்கொள்வது கிராமப்புற

0: மகளிர் சுய உதவி குழுக்களே. இத்திட்டம் அவர்களின் உழைப்பிற்கு இடைத்தரகர்களின்றி முறையான லாபத்தை பெற்றுத்தந்து பொருளாதார தற்சார்பை உருவாக்கியுள்ளது. வருமானமின்றி நலிவடைந்து வந்த பல பாரம்பரிய கலைகள் இத்திட்டத்தின் மூலம் நவீன வடிவமைப்பு பயிற்சிகள் மற்றும் நிதியுதவிகளை பெற்று புத்துயிர் பெற்றுள்ளன. இளைஞர்கள் இத்தொழில்களை பெருமையோடு தொடங்கும் சூழல் உருவாகியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் என்பது வெறும் வணிக பரிமாற்றத்திற்கான திட்டம் மட்டுமல்ல, நமது மண்ணின் ஆன்மாவையும் நமது பாட்டன் பூட்டன் விட்டு சென்ற பண்பாட்டு பெருமையையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒரு மாபெரும் தேசிய இயக்கமாகும். உள்ளூர் தயாரிப்புகளுக்கு குரல் கொடுப்போம் என்ற தாரக மந்திரம் இன்று சர்வதேச அரங்கில் உள்ளூர் தயாரிப்புகளை உலகமயமாக்குவோம் என்ற நிலையை எட்டியுள்ளது. நமது கிராமங்களில் விளையும் மிளகும் மஞ்சளும், நமது நெசவாளர்கள் நெய்யும் பட்டாடைகளும், நமது கைவினைஞர்களின் நுட்பமான கலைப்பொருட்களும் உலகெங்கும் உள்ள வரவேற்பறைகளை
1: தொடர்வது மெல்லிசை.

எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அம் ஹாப் கே ஹென்கோன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: நிலையத்தில் நேரம் 1:26.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சீர் செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கபடி பிரிவில் தங்கம் வென்ற மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி இம்மகளிரின் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் மற்றும் துப்பாக்கிச் சுடும் குழு போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளையும் குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார். இதனிடையே ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர் இருவருக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று அறிவித்துள்ளார். இவர்களது வெற்றி தமிழகத்தின் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் கபடி அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று கபடி, தங்கம், ஸ்குவாஷ், துப்பாக்கிச் சுடும் பிரிவுகளில் 4 பதக்கங்களை வென்று 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 138வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். மத்திய அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தின் 85வது நிறுவன நாளையொட்டி இத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமிழ், தெலுங்கு, மராட்டி, அசாம், வங்க மொழிகளில் 5 அறிவியல் இதழ்களை அறிமுகம் செய்துள்ளார். இந்த வெளியீடு மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் முக்கிய விரிவாக்க திட்டமாக திகழ்வதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நம்பகத்தன்மையுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வாசகர்கள் தத்தம் மொழிகளில் அறிய வேண்டும் என்ற நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 193 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் சர்வதேச விவகாரங்களில் முன்னுரிமைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே கடல்சார் பாதுகாப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அதேவேளையில் அது சார்ந்த சவால்களை கையாள்வதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஐநாவின் வழிகாட்டுதல் சர்வதேச சட்டங்களும் பின்பற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை, திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, சிறந்த நடைமுறைகளின் பரிவர்த்தனைகள் மூலம் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவது அவசியம் என்றார். நாடு தழுவிய வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் நாளை மறுநாள் முதல் 3 நாட்கள் நடைபெற இருப்பதால் விடுமுறை தினமான நாளை அனைத்து வங்கிகளும் செயல்படும் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கிஃப்ட் சிட்டி எனப்படும் மேம்பட்ட நவீன நகரம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் நகர்ப்புற திட்டமிடுதல் மற்றும் உலகளாவிய நிதிநுட்ப திட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் முதல் பசுமை நகரமான குஜராத் சர்வதேச நிதி நகரம் திகழ்கிறது. தானியங்கி முறையில் குப்பைகளை திரட்டுதல், நவீன குளிர்சாதன வசதிகள், சுரங்க வழி பாதைகள் என பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்நகரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய நிதி சேவை

0: முன்னணி நாடாக இந்தியாவை முன்னெடுத்து செல்லும் வகையில் 18 வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் 17 உள்நாட்டு வங்கிகளின் சேவை மையமாக இந்நகரம் உருவெடுத்துள்ளது. புத்தாக்க சிந்தனை, படைப்பாற்றல் திறன், நிலையான நகர்ப்புற மேம்பாடு, உலகளாவிய நிதி நுட்பத்தில் இந்தியாவின் பங்களிப்பு போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் இந்நிதி நுட்பம் செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையின் குறைபாடுகள் படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக குழந்தைகளுக்கான தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் நாளை மறுநாள் துவக்கி வைக்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாளை உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறையின் சார்பில் பாரம்பரிய நடை பயணத்தையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6 தேதி நடைபெறும் இடைத்தேர்தலின் ஒரு பகுதியாக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தாராபுரம் பொள்ளாச்சி சாலை பெல்லம்பட்டியில் பகுதியில் நடைபெற்ற சோதனையின் போது சாலையோரத்தில் கிடந்த 380,000 ரூபாயை கைப்பற்றி வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பல வண்ணங்களில் கைரேகைகளை பதித்து காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 85 வயது முதியவர் உட்பட 700 மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் காத்தாடி திருவிழாவின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி நாகை பட்டாம்பூச்சி காத்தாடி திருவிழா 2026 கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி நீல கடற்கரையின் வான்வெளி எங்கும் விதவிதமான வண்ணங்களிலும் வடிவங்களிலும் காத்தாடிகள் பறந்து விளையாடின. வானை உரசி பார்த்த அந்த வண்ண காத்தாடிகளை கடற்கரையில் திரிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் சிறு குழந்தைகளும் வியப்புடனும் ஆர்வத்துடனும் கண்டு ரசித்தனர். இதனால் காமேஸ்வரம் நீல கடற்கரையே வண்ணமயமான விழாக்குளம் பூண்டது. செப்டம்பர் 27 தேதி வரை தினமும் பிற்பகல் 2 முதல் இரவு 8 வரை இந்த விழா நடைபெறும். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதியில் இன்று காலை முதலே பேரலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. இந்த அலைகள் கரையோரம் வரும்போது மிகவும் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் பொதுமக்கள் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் நடமாட்டத்தை தவிர்க்குமாறு மீனவர் நலத்துறை இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதிகளில் இன்று காலை முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரை அதிக ஆற்றல் வாய்ந்த பேரலைகளிடும் என குமரி மாவட்ட மீனவ நலத்துறை எச்சரித்துள்ளது. கள்ளக்கடல் எனப்படும் திடீர் கடல் அலைகளின் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக தற்போது குமரி கடல் மிக உக்கரமாக காணப்படுகிறது. எனவே கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்க்குமாறும் மீனவர்கள் அனைவரும் சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது என்றும் படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட வேண்டும் எனவும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
1: விருதுநகரில் புதிய ஆதார் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஆரி இன்று தொடங்கி வைத்தார். அனைத்து ஆதார் சேவைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு வழங்கும் மையமாக இது செயல்படும் என்று இந்த மையத்தின் மேலாளர் திரு குணசேகரன் கூறியுள்ளார்.
5: விருதுநகர் கோட்டத்தில் இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உடாய் ஏஎஸ்கே வந்து ஸ்பெஷல் ஆதார் சென்டர். 18 இயர்ஸ் அபோ வந்து இந்தியன் ரெசிடென்ட்டுக்கும் ஆதார் என்ரோல்மெண்ட் பண்றோம். பிளஸ் வந்து ஃபாரின் சிட்டிசனுக்கு வந்து அவங்க இந்தியாவுக்குள்ள வந்து 180 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஆதார் பதிவு பண்றோம். இந்த சர்வீஸ் வந்து மற்ற ஆதார் சென்டர்ஸ்ல இருக்காது. அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் இது வந்து நம்ம இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் பயன்படுத்திக்கலாம்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
6: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி ஊட்டி FM 101.8 திரைகாணம் நேர்களே,

இளையராஜாவின் இசையமைப்பில் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பவதாரணி ஆகியோர் குரலில் எழுத்த பாடலுடன் திரைக்காணம் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Uttarakhand, Chhattisgarh and Madhya Pradesh. Iran proposes deal to reopen Strait of Hormuz in 7 days if US meets its conditions. US rejects the proposal. Indian women's kabaddi team clinches gold, beating Iran at Asian Games, wins 2 silver medals in women's shooting and men's marathon. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:15.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800
5: 1-0-9-7.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
8: நீலமலை நேரம். நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை, அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி பணியர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட பண்டைய பழங்குடி பணியறின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: கொஞ்சே கிளிய போல் வந்து கொஞ்சி கோவிலகம்.

ஏஆர் ரஹ்மான் வாய்ஸில் ஒரு சூப்பரான பாடலை கேட்டிங்க. நேர்களே, இன்றைய மேட்னி டைம் நிகழ்ச்சியில் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் பாம்பே திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. மணிரத்னம் மிகப்பெரிய டைரக்டர், அவர் சொல்வா இல்லையா, அவர் வித்தியாசமான கதைக்களங்களில் வந்து சீரியஸான கதைகளை வச்சு ரிஸ்க் எடுத்து பண்ணுவார். ஸோ மணிரத்னம் இயக்கத்தில் 1995 வெளிவந்த பம்பாய் இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அரவிந்த் சாமி, மணிஷா கொய்ராலா, நாசர், பிரகாஷ்ராஜ், டீனு ஆனந்த், கிட்டி இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். பாம்பே திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படம் 1995. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுடுவோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 90.8 உடன்.

சித்ராவோட வாய்ஸில் சூப்பரான ஒரு பாடலை கேட்டோம். இன்றைய மேக்னி டைம் நிகழ்ச்சியில் வந்து ஒருபட பாடல்கள் பாம்பே திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துடைய மியூசிக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏ ரஹ்மானுடைய இசையமைப்பில் சூப்பரான எல்லா பாட்டுமே இதில் ஒரு ஹிட். அஞ்சு பாட்டு அண்ட் பேக்ரவுண்ட் பாட்டெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா பாட்டுமே இந்த படத்தில் ஹிட்டு. இந்த படத்தில் பாடல் வரிகள் எல்லாம் வைரமுத்து எழுதியிருக்காரு. ஸோ மியூசிக்கலி இந்த படம் வந்து ரொம்பவும் ஹிட்டான ஒரு படம் 1995.

ஹரிஹரன் ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீங்க. மேக்னி டைம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 இன்னைக்கு நம்ம மேக்னி டைம்ல இடம்பெற்றுள்ள திரைப்படம் பாம்பே. இந்த பாம்பே படத்துடைய கதை கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இந்து இளைஞரும் முஸ்லீம் இளைஞியும், அதாவது ரெண்டு பேரும் லவ் பண்ணி பெற்றோருடைய கடும் எதிர்ப்பையும் எது மீறி கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு பாம்பே போய் செட்டில் ஆகுறாங்க. பாம்பே போய் செட்டில் ஆன இடத்துல ஒரு மத கலவரம் உண்டாகுது. ஸோ ஹீரோட அப்பா ஹீரோயினோட அப்பாலாம் வந்து அவங்களுக்குள்ளே எப்படி அந்த ஒற்றுமை ஆகுது, அந்த மத கலவரத்தினால அவங்க குடும்பம் எப்படி பாதிக்குது, அந்த மத கலவரத்தை மீறி இந்த மனிதம் எப்படி வந்து காப்பாற்றப்படுது, அந்த கலவரத்தில் வந்து என்னென்ன லாஸ் எல்லாம் ஆச்சு, ஸோ இதெல்லாம் மீறி வந்து எப்படி ஒரு இந்த கலவரத்தையும் தாண்டி அன்பு எப்படி ஜெயிச்சுது அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிகரமான ஒரு கதையை தான் வந்து மணிரத்னம் படமாக்கியிருப்பார். பாம்பே திரைப்படத்திலிருந்து தான் இன்றைக்கி மேக்னி டைம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

0: ஹரிஹரன் சித்ரா ஆகியோர் குரல் ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலுடன் இன்றைய மேட்னி டைம் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை.

0: மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் போற்றிமுண்ட் 6 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், குடலூர் பசார், மேல்குடலூர், அவலாஞ்சி, நடுவட்டம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மேல் பவானியில் பதிவான மழையின் அளவு 3 சென்டிமீட்டர். தேவாலா, கிளன்மார்கன், வின்ட்வர்த், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். தென்காசி மாவட்டம் குண்டாரணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுபாணி அடிவாரம், நீலகிரி மாவட்டம் எமரால்டு, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகளவு வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.2 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. ஒடிசாவின் தெற்கு உட்பகுதி மற்றும் சத்தீஸ்கரை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வடக்கு வடமேற்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று மையம் கொண்டுள்ளது. தற்போது சற்று வலுப்பெற்று அங்கே நிலை கொண்டுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழந்து குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களும் தென் தமிழ்நாட்டிலும் ஒரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை நாளை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு நாளை வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 28ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 30ஆம் தேதியன்று நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். எங்கும் மழை இராது. நாளை வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழைக்கு வாய்ப்பில்லை. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை. அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா மகளிர் துப்பாக்கிச் சுடும் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும், ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஷ்னா சின்னப்பா இணை வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வந்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஆரோக்கியமான இந்தியா அவசியமாகிறது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை மேற்கு கோட்டைவாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் தொடர்வதாக கூறியுள்ள திமுக, சட்டம் ஒழுங்கை தாவேகா முறையாக பராமரிக்காததே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் குறைகளுக்கு பதிலளிக்காமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் தாவேகாவின் கொள்கையா என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் வண்ணமயமான காத்தாடி திருவிழா இன்று தொடங்கியது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 3:02. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோட்டி நிகழ்ச்சியில உள்ளம் கவர்ந்த பாடல்கள் வரிசையில யாருடைய பாடல்கள் இடம்பெறப்போகுது அப்படின்னு சொல்லி நேர்கள் எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ரவிச்சந்திரன் வேலுமணி அவங்களுடைய விருப்ப பாடல்கள் இன்றைய ஹலோட்டி நிகழ்ச்சியில சூப்பரா கேட்டு என்ஜாய் பண்ண போறோம்.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இங்கேயும் ஒரு கங்கை திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா அண்ட் கங்கை அமரன் இவர்களின் இணைந்த குரல்ல இளையராஜாவோட இசையில நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் அவர்களின் விருப்ப பாடல்கள், உள்ளம் கவர்ந்த பாடல் நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தொடர்ந்து கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் மைத்திலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் இனிமையான குரலில் டி ராஜேந்திரன் அவர்களின் இசையில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 3:12. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள். இன்றைய ஹலோட்டி நிகழ்ச்சியில் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் வரிசையில் திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்க கேட்கலாம். தொடர்ந்து நிந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர்களின் விருப்ப பாடல்களின் தொகுப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்.
0: இனி கடிதங்களின் வழியாகவும் விருப்ப பாடல்களை தொகுத்து எழுதி அனுப்பலாம். பாடலும் பாடல் பிடித்தமைக்கான காரணத்தையும் குறிப்பிட்டு நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், உள்ளம் கவர்ந்த பாடல் பகுதி, ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006 என்ற அஞ்சல் முகவரிக்கோ, 101.8@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ எழுதி அனுப்பலாம்.

നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിപ്പത് ഹലോ ഊട്ടി, ഉള്ളം കവർന്ന പാടൽ. உள்ளம் கவர்ந்த பாடல் நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்டம் காளியப்பாளையம் ரவிச்சந்திரன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரலில் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 3:29. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோட்டி நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் விரும்பி கேட்ட இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்கலாம்.

0: கேட்ட இந்த பாடல் மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் அடிகரன் அவர்களின் இனிமையான குரலில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒலித்தது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

3:36 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் விரும்பி கேட்ட இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்கலாம்.

கேட்ட இந்த பாடல் கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா அவர்களின் இனிமையான குரலில் தேவாவின் இசையில் ஒலித்தது. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல்கள். இன்றைய நமது ஹலோடி நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் விரும்பி கேட்ட இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலையும் கேட்கலாம்.

0: 3:47 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

கேட்ட அந்த இனிமையான பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் சித்ராவின் இனிமையான குரலில் ஒலித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் விரும்பி கேட்ட இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியின் நிறைவாக இறுதி பாடலை கேட்கலாம்.

0: ஜிபூம்பா.
1: ஹாய் ஜிபூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-ல இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜிபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திங்கள் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நில நில.
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 4 மணி. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை விளையாட போறோம் நேர்களே. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இடம்பெறவிருப்பது வார்த்தை விளையாட்டு. என் கூட நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குறதுக்காகவும் வார்த்தை விளையாட்டில் இணைஞ்சு நிகழ்ச்சியை பிரசன்ட் பண்ணுறதுக்காக ஆர்ஜி ரெபேக்கா இருக்காங்க. வணக்கம் ரெபேக்கா. குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங் கார்த்தி. இன்னைக்கு அப்படியே வார்த்தை

0: நானும் விளையாட ரெடியா வந்துட்டேன்.
1: ஆமா, வார்த்தை விளையாட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நேயர்கள்கிட்ட விளையாடலாம்.
0: ஆமா, நேயர்களும் ரொம்ப ஆர்வமா வருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுக்கு.
1: வார்த்தை விளையாட்டு நம்ம ஜென்ரலா எப்பவுமே விளையாடுற மாதிரி தான். முதல்ல போன் நம்பர் சொல்லிடுவோம் நேயர்களுக்கு. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்.
0: ஓகே, இன்னைக்கு வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா, உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா 93449901 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்கள் 93429101 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம்.
1: புதிய நேயர்கள் 8300019101 இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு வார்த்தை விளையாட்டில் வந்து பங்கேற்றுக்கிட்டு வார்த்தை விளையாட்டில் விளையாடலாம். வாட்ஸ்அப் கூட பண்ணலாம், 8300019101 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். ஓகே நேயர்கள், அவளா நிகழ்ச்சிக்குள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு பாடலை கேட்டு வந்துருப்போம்.
0: சூப்பரான பாடலை கேட்டலாம்.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர் பண்ண பாடல் கண்ணுகுள் நிலவிய திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டிருக்கேன். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டு விளையாட போகிறோம் நேயர்களே. நேயர்கள் வந்து அழைப்பில் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்ககிட்ட பேசலாம். ரிபிகா,
1: கண்டிப்பாக பேசலாம். கத்தி
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நாங்க குண்டல்பட்டையில் முகமது ஜக்ரியான் பேசுறேன் மேடம்.
1: ஓகே, இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல முதல் நேயரா வந்திருக்கீங்க.
2: ரொம்ப நாளா ட்ரை பண்ண மேடம், ஒரு அஞ்சாறு மாசமா ட்ரை பண்ணி இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. காரணம் சார் கூட மேடம் கூட.
1: ஓகே, அதாவது ஐந்தாறு மாதங்களுக்கு பிறகு வந்துட்டு முதல் நேயரா வந்திருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான வார்த்தை விளையாட்டு சொல்லிடலாம் என்ன அப்படின்னு.
2: கொஞ்சம் ஈஸியா இருக்கு.
1: ஈஸியா தான். ஓகேவா, சொல் மாலையை உருவாக்கணும். ஓகேவா, ஒரு சொல் நான் சொல்லுவேன், அந்த சொல்ல முடிகிற எழுத்துல இருந்து நீங்க வேற ஒரு சொல் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும்.
2: சரி,
1: ஓகேவா, ட்ரை பண்ணுங்க.
2: ட்ரை பண்றேன்.
1: ஓகே. மத்தாப்பு.
2: மத்தாப்பு. மத்தாப்புக்கு
1: பூல தொடங்குற வார்த்தை.
2: பூலிங்களா? மத்தாப்பு. பூ, பூ பேர் சொல்லுங்கள மேடம்.
1: சொல்லுங்க, இதனால பூல தொடங்கணும் அந்த வார்த்தை.
2: மல்லிகை பூ. பூ
1: இல்ல, முதல் எழுத்தே பூல தொடங்கணும். இப்ப உதாரணமா இப்ப பாருங்க, மத்தாப்புன்னு சொல்றேன்னு வைங்களேன், புதையல். அடுத்து இல்லல முடியறனால லால தொடங்கலாம். நீங்க மெய்யெழுத்துல வரனால லா. லட்டு.
2: எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு மேடம், பரவாயில்ல. தேங்க்ஸ்.
1: ஓகே, தொடர்பு கொண்ட மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் தொடர் முயற்சி செய்யலாம்.
0: ஓகே, நைஸ். அதாவது ட்ரை பண்ணாரு. அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து கேப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
3: இதுவரைக்கும் மாலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து பாலன்.
0: வணக்கம் பாலன் சார், நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நலம் தானே?
0: நலமா இருக்கும். வார்த்தை விளையாட்டு விளையாட வந்திருக்கீங்க, விளையாடலாமா?
3: விளையாடலாங்க.
1: ஓகே
0: ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறேன், ஆனால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும், நீங்கள் அதை சொல்லணும். சரிங்களா? சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க.
0: படி.
3: வாசல் படி. நன்றாக படி.
0: நன்றாக படி. வெரி குட் சார்.
1: அதிகமான வார்த்தைகளை கண்டுபிடிப்பாங்க, அதனால ஒரு கேள்வி மட்டும் நான் டஃபா தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். யாருக்கு அடுத்த கேள்வின்னு
0: கேட்டலாமா?
4: கோவை மாவட்டம் சின்னவன் செல்வராஜ் பேசுறேன். நல்லா இருக்கீங்க மேடம்?
1: நலமா இருக்கோம். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்க நலமா இருக்கிறோம் மேடம்.
1: ஓகே, அடுத்து உங்களுக்கான விளையாட்டு விளையாடிடுவோமா?
4: ஓகே.
1: ஓகே, நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அதுல வரக்கூடிய ஒரே சவுண்ட் ரைமிங்கா வரக்கூடிய வார்த்தைகளை நீங்க சொல்லணும்.
4: அப்படிங்களா?
1: ஆமா.
4: சரிங்க, நீங்க முதல்ல சொன்ன வார்த்தை ஈஸியா இருந்தது.
1: இது மத்தாப்பா?
0: சரி, அதை சொல்லுங்க.
1: சரி சொல்லுங்க, அதுல சொல்லுங்க. மத்தாப்பு.
4: புன்னகை. கைலாசம்.
0: வெரி குட். அப்புறம்
4: மாலைங்களா? மல்லிகை.
1: மறுபடியும் கை.
4: ஐயோ, மறுபடியும் கையா? ஐயோ, கை கை தை வர்றதுங்களே. கை.
1: கை. ஓகே, ஒரே எழுத்து, மறுபடி கையே.
4: வேற கைய வருதுங்களா? மேடம் கையில ஒண்ணுதான் இருக்க.
1: இன்னொரு வார்த்தை கண்டுபிடிச்சிருங்க, கடைசியா கிளாப் பண்ணிருந்தலாம்.
4: அப்படிங்களா?
1: ஆமா. ஜெயில இருப்பது யாரு?
4: என்னங்க?
1: ஜெயில். ஜெயில்
4: புரியலீங்களா?
0: ஜெயில இருக்கிறவங்க யாரு?
4: கைதி.
0: வாழ்த்துக்கள் சார், சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி.
4: இன்ன இன்ன சொல்லுங்க பாக்கலாம். ரைமிங் ஏதோ வர சொன்னங்களா, சொல்லுங்க பாக்கலாம்.
1: ரைமிங் வச்சு கண்டுபிடிக்கிறீங்களா?
4: ஆமாங்க மேடம்.
1: ஓகே. கதை.
4: கதை. கை.
0: இல்ல இல்ல, கதைனா அப்படியே
1: அதுல இருந்து வார்த்தை வரணும்.
0: ரைமிங்லயே வரணும்.
4: கதைங்களா?
1: ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் மாத்திடுங்க.
0: கதைங்களா? கதை.
1: பதை.
4: அதை. வார்த்தை எவ்வளையா இருக்கு, வர மாட்டீங்களா மேடம்?
1: சரி, யோசிச்சுட்டே இருங்க, அடுத்து
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு
1: வாய்ப்பு கொடுப்போம்.
4: ஓகே ஓகே.
1: நன்றி.
0: ரொம்ப நன்றி. அதாவது நேயர்கள் வந்து ஆவலா கலந்துக்கிறாங்க ரேபிகா,
1: நிறைய வார்த்தைகளையும் கண்டுபிடிக்கணும் முயற்சி செய்யறாங்கல்ல,
0: நம்ம அந்த அளவுக்கு நிறைய வார்த்தைகள் எடுத்து வச்சிருக்கணும்
1: நினைக்கிறேன். ஆமா, இன்னும் லிஸ்ட் எடுக்கணும் கார்த்தி.
0: ஓகே, அடுத்த நேயர் யார், எங்க இருந்து கேட்கலாம்? வணக்கம்.
5: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
5: கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
0: கண்டுபிடிக்க பார்க்கலாம்.
1: ஐயோ, நம்மளுக்கு புதிர கொடுத்தாங்களே.
0: புதிர கொடுக்கறாங்க. சொல்லுங்க யார், எங்க இருந்து, நீங்களே சொல்லிருங்களேமா.
5: அப்படியா? ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு இல்ல பேசி. மங்களமா பேசுறேன்.
1: மங்களமா?
0: கொல்லப்பள்ளியில இருந்து மங்களமா பேசுறீங்க. நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் சாமி. நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். நம்ம வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, வார்த்தை விளையாட்டு விளையாடலாமா?
5: ஆமா சாமி, இப்ப எழுத்து சொன்னீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
1: சரி, உங்களுக்கான வார்த்தை விளையாட்டு விளையாடலாமா?
5: சொல்லுங்க, ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பாக்குறேன், கண்டுபிடிக்கிறேன் பாப்போம்.
1: சரி, ரெண்டு மீனிங் வரணும் ஒரு சொல்லுக்கு, சரியா? இப்ப நாங்க சொல்ற வார்த்தைக்கு, நாங்க இப்ப சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ரெண்டு வரும் மீனிங், அர்த்தம்.
0: ரெண்டு அர்த்தம் சொல்லணும்.
5: ரெண்டு அர்த்தம் சொல்லணும்.
1: ஆமா, ரெண்டு அர்த்தம் உள்ள வார்த்தைகளுக்கு நீங்க சொல்லணும். அதுல இருந்து அதுல ஒரு மீனிங் அடங்கி இருக்கு, ஓகேவா? அந்த சொல்லல. உங்களுக்கான வார்த்தை கால்.
5: கால்.
1: எதையெல்லாம் கால் கால்னு சொல்லுவோம் நம்ம?
0: கால்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு.
1: பரவாயில்ல, நாங்க ரெண்டு அர்த்தம் கேட்டோம், நீங்க மூணு கால் கண்டுபிடிச்சிட்டீங்க.
5: ஆமா சாமி, இப்பதான் எனக்கு வண்டியே வருது, உங்க கூட பேசணுங்கிற ஒரு ஆவல்.
0: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றிங்கம்மா, நீங்க தொடர்பு கொண்டதுக்கு. உங்கள மாதிரி நேயர்கள் வந்து கலந்துகிட்டு இந்த ஸ்போர்ட்டிவா விளையாடுறதுன்றது பெரிய விஷயம். ஓகே, அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து கேப்போமா ரேபிகா?
1: கண்டிப்பா கேட்கலாம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி
6: பண்ணிடுங்களேன்.
1: மகேஷ். ஓகே மகேஷ், வார்த்தை விளையாட்டுல ரெடியா வந்துட்டீங்க?
0: ஒரு படம் பேர் சொல்லுவேன், ஆனா இடையில வந்து ஒரு வார்த்தை விட்டுட்டு சொல்லுவேன், நீங்க கரெக்டா அந்த படத்தோட பேர் சொல்லணும். சொல்லுமா?
1: விளையாடிட்டே இருக்கோம், நம்ம நேயர்களும் ஆர்வமா கலந்துட்டே இருக்காங்க. இன்னும் கலந்துக்கணும் நினைக்கிற நேயர்களும் உடனே உங்ககிட்ட எஃப்எம்க்கு கால் பண்ணுங்க.
0: ஆமா, வாட்ஸ்அப்லயும் வந்து நேயர்கள் கலந்துட்டே இருக்காங்க. பிரமிளா சென்னையில இருந்து நம்ம இங்க விளையாட விளையாட
1: அவங்க வாட்ஸ்அப்ல
0: சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம படி கேட்டோம், படிப்பு ஏணிப்பிடி அதை சொன்னாங்க, அப்புறம் கதை புதை உதை அதுவும் அமைச்சிருக்கிறாங்க, அப்புறம் கால் அப்படின்னு சொன்னோம்னா நான்கின் ஒரு பகுதி கால்
1: ஒன்
0: பை ஃபோர் அதை அதுவும் அமைச்சிருக்காங்க, அப்புறம் மனிதனின்

0: ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. பிரமிளா சென்னையில இருந்து வாட்ஸ்அப்ல விளையாண்டுட்டு இருக்காங்க,
1: சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அட்டகாசமா அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ பிரமிளா. அதே மாதிரி நேயர்கள் வாட்ஸ்அப்லயும் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து நேயர்கள் அழைப்புலையும் வந்து வார்த்தை விளையாட்டில்
1: விளையாடலாம். ஓகே, நம்ம நேயர்களும் சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு சூப்பரான சாங்கும் பிளே பண்ணிடுவோம்.
0: ஸ்டே டியூன், இது ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ஏ ரஹ்மான் இசையமைப்பில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க.
1: நேர்கள் அப்படியே சூப்பராக கேட்டுட்டு இருக்கீங்க. எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு நம்ம நேர்களும் சூப்பராகவே விளையாடிட்டு இருக்காங்க. எத்தனை கேம் கொடுத்தாலும் விளையாடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் விளையாடுறாங்க.
0: என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் கரெக்டாக பதில் சொல்லுவோம்னு சொல்றாங்க.
1: அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம நேர்கள் வந்து கலந்துக்கிறது உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து நேர் கூட இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க? ஓகே, உங்களுக்கான வார்த்தை விளையாட்டு விளையாடலாமா? ஓகே, அதாவது ஒரு வார்த்தை சொல்ல போறோம், அந்த வார்த்தையில ரெண்டு பொருள் இருக்கக்கூடியதை நீங்க சொல்லணும். ஓகே. தலை.
2: மனிதனுடைய தலை. அப்புறம் மரத்தில் இருக்கிற தலை.
1: இலை தலை. வேற? வாழ்த்துக்கள்
0: சார், சிறப்பா பதில் சொன்னீங்க. ஓகே, அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம். வந்த நேயர் இணைப்பு துண்டாயிருச்சு. அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நார்வேலேருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். வார்த்தை விளையாட்டு விளையாட வந்திருக்கோம், விளையாடலாங்களா? ஓகே, ரைமிங் வேர்ட்ஸ் சொல்றீங்களா? அதாவது நம்ம நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு கண்டினியூவா நீங்க வந்து அந்த ரைமிங் வேர்ட்ஸா சொல்லிட்டு போணும்.
3: சரிங்க,
0: சொல்லட்டுங்களா? படம்.
3: ஓகே,
0: படம். படம்.
3: படம். படம். படம். கடம். தடம். இடம்.
0: இடம்.
3: இடம். கடம் சொன்னோம். கடம்
0: சொல்லியா? சொல்லியாச்சு. வாழ்த்துக்கள் சார், சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நல்லா விளாண்டீங்க.
3: ஓகே
0: நேயர்கள், இதே மாதிரி தொடர்ந்து வார்த்தை விளையாட்டில் கலந்துக்கிட்டு உங்களுடைய வார்த்தை விளையாட்டு ஜாலியாக அப்படியே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக விளாடலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344-9010-18 என்ற நேயர் எண்ணுக்கும்,
1: வெளியூர் நேயர்கள் 9342-9010-18 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். புதிய நேயர்கள் 8300-0019-101 எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலமா நானும் என்னுடைய விடையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 8300-0019-101 என்ற எண்ணிற்கு உங்களது விடைகளை வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும்
0: வாட்ஸ்அப்லேயும் நேயர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அன்பு அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் இனிய மாலை வணக்கம். வி என் இளங்கோ ஒரு நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு.
1: ஓகே,
0: அதே மாதிரி கோவை பொள்ளாச்சி கஞ்சம்பட்டி ஆர்கே முருகானந்தம் அவர்களும் வந்து அந்த இலை அதையும் சொல்லியிருக்காரு, அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடும். அப்புறம் சத்யநாராயணன் கோயம்புத்தூர் அவர்களிருந்தும் சொல்லியிருக்காரு, படம், மடம், வடம், இடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறம் தலை, இவர் யாருன்னா மறுபடியும் பிரமிளா சென்னை, ரொம்ப ஆவலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் கரெக்டாக பதில் சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப் மூலமாகவும் நேயர்கள் வந்து உங்களது திறமைகளை வந்து வெளிக்காமிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாமா ரிபிகா?
1: கண்டிப்பாக ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். ஸ்டே டியூன் வித் ஓடிஎஃப்எம் 101.8.

0: முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நிலையத்தில் நேரம் 4:32 ஆகிட்டு இருக்கு. ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
2: ஓகே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களும் சூப்பராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் கூட இணைப்பில் இருக்காங்க, யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர்.
2: ஓகே சந்திரசேகர், ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க இன்னைக்கு நம்ம வார்த்தை விளையாட்டுக்கு.
1: என்ன படம் சொல்லணும்?

0: ஓகே
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஆ, கசுமெல்ல கசு வந்து கொட்டுகிற நேரம் இது.
1: ஓ, இது அது அந்த பாட்டு இந்த பாட்டு சிமிலரா இருக்கும்னு
2: நினைக்கிறேன்.
0: அப்படியா?
2: ஆமா, இது வேற பாட்டு. இன்னொரு இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லலாம். சொல்லுங்க, என்ன பாடல் அது? இல்ல,
1: பிரபுதேவா ஹீரோ வந்து பிரபுதேவா.
0: இல்லையே, நான் அந்த பாட்டு தான் நான் நினைச்சேன்.
1: சரி, ஓகே. நீங்க
0: என்ன
2: பாடல் பாடிருங்க பாக்கலாம். அப்படியே
0: மனசுக்குள்ள இருக்க,
2: வாயில வர
0: மாட்டேங்குதோ. ஐயோ, பாருங்க, நானே மியூசிக் போடுறேன்.
2: விளையாட்டு விளையாடிடுவோம். சொல் மாலை விளையாட்டு வந்து உங்களுக்கானது. ரோஜா, நீங்க ஆளை கூட தொடங்கலாம், ஜாலியும் தொடங்கலாம்.
0: எவ்வளவு வார்த்தை சொல்லணும்?
2: ஒரு ஐந்து.
0: முடிந்த
2: எழுத்துல இருந்து தொடங்குங்க.
0: ரங்கோலி, லில்லி, லத்தேரி, ரீங்காரம்.
2: ஓகே, பரவாயில்ல. அடிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்களே.
0: ரொம்ப பிடிக்கும் இந்த விளையாட்டு,
2: அதனால மாலையா உருவாக்கிட்டீங்க.
0: ஆமா ஆமா.
2: ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள் சந்திரசேகர்.
0: தேங்க்யூ தேங்க்யூ, இதுவரைக்கும் நன்றி,
1: ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் அழைப்புல வர்றாங்க, யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம், நேருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு. இன்னொரு நேரம் அழைப்புல வர்றாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் இருந்து?
3: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன். மேம்,
2: ஊட்டில இருந்து தீபா. மேம், ஓகே. உங்களுக்கு வந்துட்டு ஒத்த ஓசையுடைய சொற்கள் ரைமிங் வச்சா கேட்டலாமா?
3: இல்லைன்னா அந்த ஒரு சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குல்ல மேம், அது
1: வேணா கேட்கலாங்களா? ஓகே, நான் அந்த ஒரு சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் உங்கள்கிட்ட கேக்குறேன், கேக்கட்டுமா?
3: ஆ, கேளுங்க சார்.
1: ஓடு.
3: ஓடு வந்து ஒண்ணு வந்து வீட்டுக்கு மேல போடுற ஓடு,
2: கூரையோடு.
3: இன்னும் முட்டை ஓடு.
2: முட்டை ஓடு.
1: முட்டை ஓடு. ஓகே.
3: இன்னொன்னு வந்து ஓடுறது.
2: ஓகே,
1: விரை விரைவா, கொஞ்சம் ஸ்பீடா ஓடு அப்படின்ற அந்த விரைவாக ஓடுறன்றது.
3: ஆமாங்க சார்.
2: சூப்பர் தீபா மேம்,
1: வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ.
3: தேங்க்யூ சார். வேற ஏதாவது क्वेश्चन கேளுங்க மேம்.
1: வேற ஏதாவது क्वेश्चन கேக்கட்டுமா? படம் பேர் கேக்கட்டுமா?
2: ஒரு வார்த்தை. ஓகேவா? மாலை.
3: மாலை. காலை. காலை. பாலை.
1: வேலை.
3: வேலை.
2: சோலை.
1: சோலை.
3: சோலை.
2: ஓகே, சூப்பர்.

0: இந்த கிளாப்ஸ் வந்து நமக்கு சேர்த்து.
1: ஆமா, நாங்களும் ரெண்டு பதில் சொன்னோம் உங்களுக்கு.
0: தேங்க்யூ மேடம், தீபா மேடம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ மேடம்.
0: அடுத்த நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ரிபிகா
1: பேசலாம். கார்த்தி
0: வணக்கம், குட் ஈவினிங்.
2: கோகிலா, கோத்தகிரி.
1: கோகிலா மேம், கோத்தகிரியில இருந்து. ஓகே,
2: சொல்மாலை.
1: சொல்மாலை உங்களுக்கு.
0: அவங்க நேயர்கள் வந்து அவங்களே வந்து
1: சூஸ்
0: பண்ணிக்கிறாங்க. ஓகே
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை ஆடு.
2: ஆடு.
1: ம்,
2: துமி.
1: ஊள கூட நீங்க சொல்லலாம், அந்த ஓசை வரதுல சவுண்ட்லயே நீங்க தொடங்கலாம்.
2: உரல்.
1: ம்,
2: லட்டு.
1: ம்,
2: டமாரம்.
1: ம்,
2: மாமரம்.
1: ம்,
2: மாங்காய்.
1: ம்,
0: விளையாடுறீங்களா?
1: பாடல்.
2: பாடல், ஆடல், மாடல்.
0: மாடல்,
1: ஓகே. இங்கிலீஷ்.
0: தேடல்,
2: ஓடல்,
0: நிறைய வார்த்தைகள் சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அப்புறம் வாட்ஸ்அப்லயும் நம்ம ரெகுலர் நேயர்கள் தான்
1: வந்திருக்காங்க.
0: கஞ்சம்பட்டி, ஆர்கே, முருக, சண்முகானந்தம், நம்ம இங்க விளையாட விளையாட நம்ம நேயர்கள்ட்ட வந்து நம்ம கேள்வி கேட்கும்போது அவங்க வாட்ஸ்அப்லயும் அதே மாதிரி பதில்
1: சொல்லியிருக்காங்க.
0: அப்புறம் அந்த மின்சார கனவு படத்தோட மியூசிக் பிளே பண்ணாலே அதையும் சொல்றாங்க, சொல்லியிருக்காங்க.
1: யார் சொல்லியிருக்காங்க அந்த
0: பா? அது வந்து வி என் இளங்கோ, அவரு சாமிச்செட்டிப்பாளையத்துல இருந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பிரமிளா, ஜென்ரலா அவங்க வந்து வாட்ஸ்அப்ல விளையாண்டே இருக்கிறாங்க. சத்யநாராயணன், கோயம்புத்தூர் இவங்க எல்லாம். அப்புறம் உஷா ஃப்ரம் ஊட்டியிலிருந்து அவங்களும் விளையாண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மைசூர்ல இருந்து ரங்கராஜ்,
1: ஓகே,
0: அவங்களும் நம்ம நம்ம இங்கே கேள்விகள் கேட்கும்போது அவங்க வாட்ஸ்அப்ல பதில் சொல்லிட்டு இருக்காங்க.
1: ஓகே, என்ன பதில் தான் சொல்லியிருக்காங்க அவங்க?
0: வாட்ஸ்அப்லயும் வந்து நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய அந்த வார்த்தை விளையாட்டை ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில வந்து வார்த்தை விளையாட்டை விளையாடுறதுக்கு நேயர்கள் அழைப்பிலையும் வாங்க, வாட்ஸ்அப்லயும் வாங்க. உள்ளூர் நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 9344-9010-18.
1: வெளியூர் நேயர்கள் 9342-9010-18 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்கள் 8300-0019-108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அதே எண்தான், 8300-0019-108.
0: அடுத்து ஒரு பாடலை கேட்டுட்டு வருவோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஸ்ரேயா கோஷல், சதீஷ் சக்கரவர்த்தி ஆகியோர் வாய்ஸில் வந்து லீலை படத்தில் வந்து சூப்பரான பாடல் கேட்டோம்.
1: நேர்கள் அப்படியே சூப்பராக கேட்டுட்ருக்கீங்க. எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டில் நிகழ்ச்சி அடுத்த ஒரு நேர்கூட இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம்.
0: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
2: நான் தென் பொன்மலிருந்து தேனாமணியிடம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும்.
2: நிகழ்ச்சி சூப்பராக போயிட்டு இருக்கீங்க.
1: ஓகே,
0: வார்த்தை விளையாட்டு விளையாடலாங்களா?
2: நீரோடை ஆறா இருக்குங்க. அப்புறம் கிடைச்சு நம்பர் ஆறு இருக்கு இல்லைங்களா? அப்படி ஒரு ஆறு. நன்றி நன்றிங்க.
0: கரெக்டா பதில் சொல்றீங்க, தேனா மணிகண்டன்.
2: நன்றி நன்றிங்க சார். எல்லாம் ஊட்டி பண்பலை கேட்கறதாங்க. டெய்லி எதிர்ப்பு
1: விளையாடுறீங்களா?
2: அதனாலதாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஜெயிக்கிறோம் தோக்குறேங்க, ஆனா நிறைய விஷயங்கள்
0: தெரிஞ்சுக்கிறேங்க.
2: ரொம்ப நன்றிங்க.
3: இனிய மாலை வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். பண்புகளோட இணைந்து இருக்கான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணங்கள். அதற்காக நன்றியும் கூட இந்த தருணங்கள்ல.
1: ஒரு ஐந்து சொல் உங்களுக்காக டக் டக்குன்னு சொல்லிருங்க. ஓகேவா? மேல். மேல்.
3: நெல்லுங்களா?
1: மேல். மேல்.
3: கீழ்.
1: முன்.
3: பின்.
1: உள்ளே.
3: வெளியே.
1: அருகில்.
3: தூரம்.
1: பகல்.
3: என்ன சாரி?
1: பகல். பகல்.
3: பதலா?
1: பகல்.
3: பகல். இரவு. இரவு. இரவு. தேங்க்யூ சார். தேங்க்யூ
0: சார். சார்
4: நடை மடை சடை வடை ஓடை.
0: ஓ, நிறைய சொல்லிட்டீங்க. நிறைய சொல்லிட்டீங்க சார். வாழ்த்துக்கள். தேங்க் யூ.
4: இது கேள்வி. ஆ, ஓகே. தேங்க் யூ சார்.
0: தேங்க் யூ சோ மச். அடுத்த நேயரும் மலைப்புல வராங்க, அவங்க கிட்டயும் பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
5: குடமலையில இருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
1: ஓகே, வணக்கம். சொல்லுங்க.
5: நீங்க சொல்லுங்க.
1: உங்களுக்கான வார்த்தை விளையாட ரெடியா இருங்க. எதிர்ச்சொல்
5: சொல்லுங்க.
1: ஆ, விருப்பு.
5: வெறுப்பு.
1: நேர்மை.
5: கருமை.
1: நேர்மை.
5: நேர்மை.
1: சரி, அடுத்து ட்ரை பண்ணுங்க. ஒற்றுமை.
5: வேற்றுமை.
1: பிறப்பு.
5: இறப்பு.
1: கிழக்கு.
5: மேற்கு.
1: நட்பு.
5: உறவு.
1: நட்பு. எதிர்ச்சொல்
5: நட்பு.
0: நிறைய
1: வார்த்தைகள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நிச்சயமா நேயர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எந்த விளையாட்டு விளையாடினாலும் நான் நல்லா விளையாடுவேன்ப்பா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கு.
0: அடுத்து வாட்ஸ்அப்லேயும் வந்திருக்காங்க. அதாவது நம்ம கேட்ட அதே தான், சேம் அதான் நேயர்கள் பேர் சொல்லிடுவோம். அதாவது கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோயில் பகுதியிலிருந்து அவரும் விளையாண்டிருந்தார். நடை, உடை, கடை, விடை, படை அதெல்லாம் சொல்லியிருக்காரு.
1: சூப்பர்.
0: அடுத்து ஆஸ் யூஷுவல் பிரமிளா அவங்களும் வந்திருக்காங்க. அடுத்து சத்யநாராயணன் கோயம்புத்தூர். இன்னொரு நேயர் சுமதி திருவள்ளூர் மாவட்டம். சுமதி திருவள்ளூர் மாவட்டம் நடை உடை அந்த கண்டினியூ வேர்ட்ஸ் அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கஞ்சம்பட்டி ஆர்கே முருகானந்தம் இந்த நேயர்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து
1: பதில் கொடுத்துட்டே இருக்காங்க, வாட்ஸ்அப்ல
0: கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து அழைப்பில் நேயர் ஒருத்தர் வராரு, அவங்க கிட்ட பேசுவோம். அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது ரிபிகா.
1: பாடல் கேட்டுவோம். 101.8.

0: எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ஹரிஹரன் மகாலட்சுமி ஆகியோர் பண்ண பாடல் பிரியமான விலையை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க.
1: சூப்பராக கேட்டுட்ருக்கோம். எதிரும் புதிரும் அதோட நிகழ்ச்சி வந்து எப்படி போச்சு அப்படின்னே தெரியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டைமும் ஓடிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம்
0: நாலு மணி 55:40 ஆயிடுச்சு. ரேபக்கா, அடுத்து நேயர்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக லைவ்ல லைனில் வந்துகிட்டே இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ, இனிப்பில் இருக்காங்க பட் அந்த நேயரோட குரல் நம்மளுக்கு கேட்கல. ஓகே,
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம். யார்
2: பேசுறீங்க? கோவை மாவட்டம் பொள்ளாச்சியோட புள்ளக்காப்பாளையத்துல பேசுறேன்.
1: ஓகே, வார்த்தை விளையாட்டுல விளையாடலாமா?
2: அதுக்கு நான் வரலீங்களே, அதுக்கு தெரியாது எனக்கு.
1: அப்ப இன்னும் நேரமே ஆகலையே உங்களுக்கு?
2: நான் வந்துட்டேனே.
1: ஓகே, அப்ப விளையாடிடுங்க. ஈஸியா கேக்குறோம் உங்களுக்கு. ஆமா,
2: சரி சொல்லுங்கப்பா.
1: ஓகே, ஈஸியான ஒரு கேள்வி உங்களுக்கு. ஒரே சொல், இரண்டு பொருள்.

0: ஒரே சொல் இரண்டு பொருள்.
1: ஆமா, ஆடு.
0: என்னங்க?
1: ஆடு,
0: ஆடு, ஆமை.
1: ஆடு, ஆமை. ஓகே, ஆடுலயே ரெண்டு பொருள் இருக்கு.
0: ஆடு பொருள், ஆடுனா ரெண்டு பொருள். விளையாடுறதுன்னு
1: விளையாடு, ஆடு,
0: ஆடு, ஆடு, ஆடு.
1: ஓகே, ஆடு வந்து ஒரு விலங்கு.
2: ஒரு
1: விலங்கு, விலங்கு இருக்குல்ல, ஒரு அனிமல் இருக்குல்ல,
0: ஆடுன்னு.
1: பரவாயில்ல, திடீர்னு வந்து அப்படி சூப்பரா விளையாடிட்டீங்க, வாழ்த்துக்கள். அந்த மாதிரி வந்து விளையாடணும்.
3: அனைவரும்
1: நலமா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை விளையாட்டு விளையாடிடாமா? ஒத்த ஓசையுடைய சொல், ரைமிங் வேர்ட்.
3: சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கள்.
2: நிறைய நேயர்கள் நிகழ்ச்சி முடிகிற தருவாயில் தான் நிறைய வராங்க. ரிபேக்கா, அடுத்த நேயர் யாங்க இருந்து கேப்போம். வணக்கம்.
1: அவங்க லைன் கட் ஆயிடுச்சு.
2: அவங்க லைனும் கட் ஆயிடுத்து. அடுத்த நேயர்கள் யாரு? வணக்கம்.
4: இது சொல் மாலை.
1: சொல் மாலைக்கு வந்திருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? புன்னகை.
4: புன்னகை, கைபேசி, சித்திரை, சிவப்பு. அது சொல்லமா, சித்திரையில ஐ வருது, ஐபசி. ஐபசி,
2: சிக்கல்,
4: சிவப்பு. புன்னகை சொல்ல வருது,
1: சி சிக்கல்.
2: ஓகே, சூப்பரா கலந்துக்கிட்டீங்க. இருந்தாலும் சூப்பரா சொன்னாங்க.
1: ஓகே, பரவாயில்ல.
2: நீங்க சொன்ன வரைக்கும் ரொம்ப நன்றிக்கு அழைப்புல கலந்துக்கிட்டதுக்கு. ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியை முடிகிற தருவாயை ஆகிப்போச்சு. 4:59 ஆயிடுச்சு ரேபிகா.
1: கண்டிப்பாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அப்படியே சூப்பராக விளையாடின ஒவ்வொரு நேயர்களுக்கும் முடிவம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சு.
2: இதே மாதிரி ஸ்போர்ட்டிவாக வந்து நம்ம விளாட்றோம், ஜெயிக்கிறோம், தோக்குறோம், அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஜாலியாக விளாட்றது தான் முக்கியமான விஷயம். அப்புறம் வாட்ஸ்அப்லையும் வந்து நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு என் கூட உள்ள நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினீங்க, உங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு
1: நிகழ்ச்சியை இதோட
2: நிமிடிச்சுக்குவோம். இது நேர்கள் இவ்வளோ நேரம் விளையாண்டது ஊட்டி FM 101.8 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. இதோட நிறைவடையுது.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் கபடி போட்டியிலும் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய கபடி அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வந்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஆரோக்கியமான இந்தியா அவசியமாகிறது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உள்ளது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு கோட்டை வாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மக்களின் குறைகளுக்கு பதிலளிக்காமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் தாவேகாவின் கொள்கையா என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. பெருநகர சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் 100,000-க்கும் மேற்பட்ட

திருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஒபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற திருப்பத்தூர் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சியர் திரு நல்லசிவன் பதக்கங்களை வழங்கினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 5:02.

நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கப் போகிறது. இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களது விருப்ப பாடலை கேட்பதற்கான எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344-9001 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்கள் 9342-9001 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். புதிய நேயர்கள் 8300-0019-108 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களது விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் நேயர்கள் உங்களது விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். அதற்கான எண் 8300-0019-108. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் முதல் பாடல் நேர்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில முதல் நேர இணைப்பில் இருக்காங்க, யாரெங்கன்னு பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: புள்ளக்காப்பாளையத்தில் சித்ராமானிக்க பேசுறப்பா.
0: ஓகே, என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பலாம்?
1: எனக்கு அடிமை பெண்ணிலிருந்து காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்க, கேட்கலாம்.
1: நன்றி.

பி சுஷிலா மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் இனிமையான குரலில் கே வி மகாதேவன் அவர்களின் இசையில் ஒலித்து தந்த பாடல். நிலையத்தில் நேரம் 5:14. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி அடுத்து ஒரு வாட்ஸ்அப் நேருக்கான பாடலை கேட்கலாம். அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க, பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து.

0: நிலையத்தில் நேரம் 5:18 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது வாடாமலர். நிகழ்ச்சியின் அடுத்த நேரிடம் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: மாலை, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: காரைக்கால் ராமலிங்கம் மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். உங்களை மாதிரி
0: ஓகே. என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பலாம்?
1: படம் சூரியகாந்தி படம். அதுல டிஎம் சௌந்தரராஜன் ஜெயலலிதா அம்மா பாடி இருப்பாங்க. ஓ மேரி தில் ரூபா.
0: ஓகே,
1: அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவங்களோட இனிமையான ஒரு குரல்ல. நிலத்தில் நேரம் 5:23 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. இன்று நமது நிகழ்ச்சியில் நேர் விருப்ப பாடலாக கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்து ஒரு வாட்ஸ்அப் நேருக்கான ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். யாருடைய பாடல் அப்படின்னா சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து. இவரது விருப்ப பாடலாக பாழும் பழமும் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் இது.

0: மாலையின் நேரம் 5:27. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த நேர். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பலாம்?
1: ஒளி விளக்கு படத்துலடா, இறைவா உன்னாலயத்தில் 1000 மணி விளக்கு, அந்த பாடல் போடுப்பா.
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
1: தேங்க்யூ.

0: டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்களின் இனிமையான குரலை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் ஒலித்தது அந்த பாடல் நிலையத்தில் நேரம் 5:36. உங்களுடைய எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர், நேர்களின் விருப்ப பாடலாக. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: உடுமலை வட்டம் குரல்குட்டை மலையாண்டி வட்டாரத்திலிருந்து கோல்டு கவரிங் கோபாலகிருஷ்ணன் பேசுறேங்க மேடம்.
0: ஓகே, வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்காக ஒளிபரப்பலாம்?
1: காவல்காரன் படத்திலிருந்து
0: பாடலை காட்டு. ஓகே, நான் கூட குழந்தை அழுகுதோன்னு நினைச்சு ரொம்ப அழகா பண்றீங்க. உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்க கேட்கலாம்.

பத்து மாத கணக்கல்லவோ மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன். சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். காது கொடுத்து கேட்டேன் ஆஹா.

நேரத்தில் நேரம் 5:40. இன்றைய நிகழ்ச்சி நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜி ரெபேக்கா. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான விருப்ப பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் ஊட்டி JSS பகுதியிலிருந்து பிரீதா. அவரது விருப்ப பாடலாக வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம்.

0: 4:44 நொடியில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர். இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியின் அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: பொன்மாலை பொழுதில் பொன்மாலை வணக்கம் சொல்வது ஆலியார் டேம்ல இருந்து சுப்பிரமணியம் ரேவக்கா மேம். உங்க கூட பேசி பேசி ரொம்ப நாளாச்சு.
0: கண்டிப்பா எங்களுக்கும் உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு.
1: என்ன
0: பாடல்
1: ஜானகம்மாவோட ஒரு பாடல் உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன் சொல்லிட்டு அவளுக்கு என்று ஒரு மனம்ல ரொம்ப அழகான பாடல். அவ்வளவு நல்லா இருக்கும், கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும். எம்எல்சி கம்போசிஷன்ல அப்படியே உருகி உருகி பாடிப்பாங்க இந்த பாட்டு அம்மா.
0: ஓகே, கண்டிப்பா நாமளும் அந்த நேரத்துல வந்து அந்த பாடலை இனிமையா கேட்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.

பாசமலர் திரைப்படத்தில் இருந்த டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்களின் இனிமையான குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் ஒலித்த அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியிலிருந்து நாகராஜன் அண்ட் மகேஸ்வரி.

0: இன்றைய பொன்மாலை பொழுது வாடமலர் நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யார் என்று கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்க செல்லும் வேளையிலே உங்களோடு கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடலோடு இன்னைக்கு இணைப்புல வந்திருக்கீங்க
1: மேடம்? என்னுடைய குணநலன்களை பத்தி அறிஞ்ச ஒரு பாடல் மேடம். மனம் பந்தியிலிருந்து நேயர்களெல்லாம் கொஞ்சம் ஆட வேண்டும் பாட வேண்டும் இன்பமாக
0: அனைவரையும் நிறைவு நேரத்தில் ஆடவும் பாடவும் வச்சிடலாம் உங்க பாடல் மூலமாக. நன்றி.
1: நன்றி.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியஃபம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை மற்றும் நாளை நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இடம்பெற கேட்கலாம். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். ஆர்ப்பத்திற்கு விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெறும். இரவு 7 மணிக்கும் 9:30 திரைகாணம். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி. சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம் லயவிநியாசம் இடம்பெறும். இரவு 9:15 செய்தி சுடர். 7:30 தோட்டமும் தொழிலும். இந்திய வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் தலைவர் எம் தேவநாதன் அவர்களின் உரை இடம்பெறும். விதைப்பதும் தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் பி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். இன்றிரவு 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம் இடம்பெறும்.

நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு இடம்பெற கேட்கலாம். நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு நாளை இரவு 8 மணிக்கு இடம்பெறும். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என். பத்ரி அவர்கள். 6:55 இயற்கையின் மொழி, சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ, உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளும் அதன் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா அவர்கள். தொடர்ந்து திரைகாலம், நிறைவாக சட்டம் அறிவோம். தொல்லியல் சட்டம் குறித்து வழக்கறிஞர் என். சவிஷின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். நாளை காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெறும். 7:40 ஆங்கிலம் ஆன் ஏஐஆர். தொடர்ந்து 8 மணிக்கு உலக நதிகள் நாளையொட்டிய சிறப்புரை இடம்பெறும். காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல் இடம்பெறும். 10:30 பூங்காவனம். 10:55 மன் கி பாத். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெறும். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ணவன பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள் இடம்பெறும். நாளை மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து பொன்மாலை பொழுது வாடாமலர் நேர் விருப்ப பாடல் இடம்பெறும். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள். நாளை இரவு 7:30 தோட்டமும் தொழிலும். நீலகிரியில் எல் நினோ காலநிலை மற்றும் அதனை குறித்த மாற்றங்கள் குறித்து நீலகிரி மாவட்டம் மண் மற்றும் நீர் ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி ஜே. சோமசுந்தரம் அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நாளை இரவு 10 மணிக்கு ரவிவாஷி அகில் பாரதிய சங்கீத் சபா இடம்பெறும். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது, தேவராஜன் அவர்களின் இசையில்.

6:24 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். கேட்டு அந்த பாடல் காந்தாரா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தித் தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்பாக ஷீமார்ட் கடைகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் ஊரக பகுதி மகளிர் தொழில் முனைவோர்களாக வளர்ச்சியடைய முடியும் என்று கூறினார். தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளத்தில் 300 ஷீமார்ட் கடைகள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கடைகளில் வெங்காயம், அரிசி, மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை குழுமம் சார்பாக விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை திரு அமித்ஷா வழங்கினார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள்

0: நீதிமன்றங்கள் உறுதி பூண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பட்னா சாணக்கிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர், மாணவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். 5 வருட சட்டப்படிப்பை 4 ஆண்டுகளாக குறைத்து 1 வருட கட்டாய நீதிமன்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு காமேஸ்வர ராவ் பங்கேற்றார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலுவையில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் வண்டல் மண் தூர்வாரும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 1 லட்சம் வண்டல் சேகரிப்பு தொட்டிகள் தூர்வாரப்பட்டு தற்போது 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் 29ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வரும் விவசாயிகளுக்கு 5 நாட்களுக்குள் அதற்கான தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை விரைவாக பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திருமதி அமுதா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்புவதற்கு மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கருடன் கலந்து பேசி துணைவேந்தர் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என்றும் கூறினார். மனோன்மணியம் சுந்தரனார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகங்களுக்கு செனட் கமிட்டி மூலம் துணைவேந்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11 பல்கலைக்கழகங்களில் தற்காலிக துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நியமனத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் கூறினார். மின் கணக்கீட்டு பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார பயன்பாட்டை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதால் மின்கட்டணம் வசூலிப்பதில் மேலும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர பணியாளர்களை நியமித்து மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தூய்மைப் பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாநகரை தூய்மையான நகரமாக மாற்ற தூய்மைப் பணிகள் மாவட்டம் முழுவதும் உள்ள முக்கிய இடங்கள், சுற்றுலா தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மெகா தூய்மைப் பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. தூய்மைப் பணி இயக்கத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி திரு சி வி கார்த்திகேயன் தொடங்கி வைத்து அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், மாநகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் இணைந்து உயர்நீதி

0: என்ற மதுரை கிளை வளாகம் முழுவதும் தூய்மை பணியை இன்று மேற்கொண்டனர். நிகழ்வின் போது அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் வலியுறுத்தினர். மாநகரை தூய்மை மிகு நகரமாக மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு பொதுமக்களின் முழுமையான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்பதால் தொடர்ந்து தூய்மை குறித்த விழிப்புணர்வு மதுரை மாவட்டம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். எனினும் மேற்கு மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் மேற்கு மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். மதுரை மேற்கு கோட்டை வாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலைய வளாகத்தில் ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி வண்ணமயமான காத்தாடி திருவிழாவை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் கபடி பிரிவு இறுதி ஆட்டத்தில் 40-34 என்ற புள்ளிக் கணக்கில் ஈரானை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய கபடி அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தித்தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கத்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:40.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.
5: நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
6: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
4: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
7: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
8: வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
9: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு பாடல் திரும்ப திரும்ப கேட்கப்படுவதற்கு முக்கியமான காரணங்கள்: பாடலின் இசை, அதாவது மெட்டு; இரண்டாவது, பாடலின் வரி; மூன்றாவது, பாடல் பாடப்பட்டுள்ள விதம். இவைகளே ஒரு பாடலின் ஜீவனாக, அது எவ்வளவு காலம் தழைத்திருக்கும் என்பதை தீர்மானிக்கும் ஒன்றாக இருக்கிறது. அப்படி பெரும்பான்மையான மக்களால் விரும்பி கேட்கப்படும் ஒரு வழிபாட்டு பாடல். சிவனை பற்றி போற்றி பாடுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். அவர் அணிந்துள்ள ஆபரணங்களையும், அவரின் உடைகளையும், அவர் எவ்வாறு மக்களுக்கு அருள்கிறார் என்பதை பற்றியும் கூறுகிறது இந்த பாடல். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாகும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பெட்டதகமலு. நம் நாட்டை பொறுத்தவரை தாய் மாமாவின் மகளையும் அக்காவின் மகளையும் முறை பெண்ணாக பாவித்து திருமண பந்தத்தில் இணைவது என்பதே சாதாரணமான ஒன்று. அப்படி என்னதான் வழிவகையாக உறவாக இருந்தாலும் நினைத்த நேரத்தில் பார்ப்பது, நினைத்த நேரத்தில் பேசுவது என்பது அங்கேயும் சற்று விலக்கி வைக்கத்தான் படுகிறது. ஏனெனில் எல்லாவற்றிற்கும் சரியான நேரம் வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் மனதால் ஒன்றான இருவதும் பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஆண் மட்டுமல்ல பெண்ணும் கூட. இவர்களுக்கு இடையிலான மன ஓட்டம் பாடலாக இருந்தால் எப்படி இருக்கும்? நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடலாக இதோ உங்களுக்காக

நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டார். தெய்வம் என்று ஒன்று இருக்க வாய்ப்பில்லை அல்லவா? நம் மனதால் இவரை மணக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அவரும் காதல் வயப்படுகிறார். ஆனால் எல்லோருக்கும் காதல் கை கொடுகிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்பாராத நேரத்தில் ஏற்படும் ஒரு பிரிவு காதல் கொண்ட மனங்களை எவ்வாறு தாக்குகிறது என்பதை பற்றிய ஒரு பாடல். பாடலின் இரண்டாவது சரணத்தில் வரும் ஒரு வரி, என் நெஞ்சை நீ கத்தியால் குத்தி கிழித்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன், என்னை தீயிலிட்டு வாட்டினாலும் நான் பொறுத்து கொள்வேன், ஆனால் உன்னுடைய நினைவு என்னை சித்திரவதை செய்கிறது, அது மட்டும் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று காதலியை மறக்க முடியாத ஒரு காதலன் தனது வெறுமையை, ஏக்கத்தை, பரிதவிப்பை, கையறு நிலையை வெளிப்படுத்துகிறார். காதலின் வலியை உணர்த்தும் ஒரு பாடல் இதோ உங்களுக்காக. தோல்வி என்ற ஒன்று இருந்தால்தான் வெற்றியின் மதிப்பு கூடுகிறது. காதலில் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதற்காக உயிரை மாய்த்து கொள்வது என்பது தேவையற்ற ஒன்று. எனவே காதலில் தோல்வி அடைந்தாலும் உங்கள் வாழ்க்கை உங்களை அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்லும் என்பதை என்றும் மறக்கக்கூடாது. வாழ்க்கை என்ற ஒன்று நீண்ட பயணம், அதில் காதல் என்பது ஒரு பகுதிதான், அதையும் தாண்டி செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்வோமாக.

0: இதுவரை இன்றைய வெட்டதகமலு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடல்கள் உங்கள் மனதிற்கு இதமாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு வெட்டதகமலு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை. நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இனிமையான குரலில் கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய திரைகானம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஏழு மணி பத்து நிமிடம். ஆகாஷவாணி திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலை குமார்.
2: நெல்லை மாவட்டத்தில் டெங்கு மற்றும் காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதற்காக கொசு ஒழிப்பு பணியாளர்களின் எண்ணிக்கை 1000 உயர்த்தப்பட்டுள்ளதாக காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்த ஆட்சியர் ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலம் ராஜேந்திர நகர் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பருவ மழைக்கால காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து எடுக்கப்பட்ட பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் டெங்கு தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி நெல்லை மாவட்டத்தில் டெங்கு மற்றும் காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும், நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது வரை பரவலான டெங்கு பாதிப்பு எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் கூறினார். நடப்பு மாதத்தில் 8 டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும், அதே நேரத்தில் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக மாவட்டம் முழுவதும் 354 மருத்துவமனையில் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்த அவர், மாவட்டம் முழுவதும் கிராம ஊராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் மாநகராட்சி வார்டுகள் ஆகிய பகுதிகளில் காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்து பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், ஏதேனும் ஒரு பகுதியில் 1 காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அங்கு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வழக்கமாக அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பருவமழை தொடங்கும் போது டெங்கு பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது, எனவே மழைக்காலம் தொடங்கும் முன்பே முன்னெச்சரிக்கை பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வைணவ திருக்கோயில்களில் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயிலும் ஒன்றாகும். இந்த திருக்கோயில் 16 நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது. இத்திருக்கோவில் முழுவதும் சிற்பங்கள் நிறைந்த சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோவிலாகும். இந்த திருக்கோவில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மாப்பொடி, மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 11 நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவில் தினமும் காலை மற்றும் மாலையில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெறுகின்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வருகின்ற 27 கருட வாகன புறப்பாடும், 2 திரு

0: நிர்பவனியும் நடைபெறுகிறது. மனித உடலுக்கு புற்றுநோய் எவ்வளவு ஆபத்தானதோ அதே போல் மண்ணிற்கு சீமை கருவேல மரம் புற்றுநோய் போன்றது. இந்த மரங்களை முழுமையாக அகற்றாவிட்டால் எதிர்காலத்தில் தமிழ்நாடு பாலைவனமாக மாறும் அபாயம் உள்ளது என நெல்லையில் சீமக்கருவேல மரங்களை அகற்றும் பணியினை பார்வையிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள், ஆற்றுப்புழைகள், தனியார் நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் நடந்து வருகிறது. இதனை கண்காணிக்க நீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நெல்லை தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் விளைந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தென் மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து இதுவரை 11 மாவட்டங்களில் நேரில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், அரசு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் மரங்களை அகற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சியர்களும் அரசு ஊழியர்களும் நன்றாக செய்து வருவதாகவும் தெரிவித்தார். கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு நிதி மற்றும் கனிம வள நிதி ஆகியவை இந்த பணிகளுக்கு போதுமானதாக இல்லை என்றும், மாற்று ஏற்பாடாக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முதற்கட்டமாக தலா 5 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்றும், நிதி இருந்தால் மட்டுமே இப்பணியை முழு வீச்சில் தொடர்ந்து நடத்த முடியும் எனவும், தனியார் நிலங்களில் உள்ள கருவேல மரங்களை அகற்ற அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும், பொதுமக்களிடமிருந்து இன்னும் போதிய வரவேற்போ அல்லது ஒத்துழைப்போ கிடைக்கவில்லை எனவும், தனியார் நிலங்களில் உள்ள மரங்களை அகற்ற அரசு மற்றும் மாவட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்.
1: நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய 4 அணு உலைகள் 1.39 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வருகிறது. கல்லூரி பள்ளி மாணவர்கள் இதனை பார்வையிட வர வேண்டும் என அந்த அணு உலைகளுக்கான திட்ட இயக்குநர் ஆப்ரஹாம் ஜேக்கப் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் தேசிய பொறியாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இதன் தொடக்க விழாவில் கூடங்குளம் அணுமின் நிலைய 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணு உலைகளுக்கான திட்ட இயக்குநர் ஆப்ரஹாம் ஜேக்கப் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்வை தொடங்கி வைத்து பேசினார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணு உலைகள் சுமார் 1.39 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டு வருகிறது. இதன் பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது.
2: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மக்கள் சேவையில் நாட்டின் சேவை என்ற தாரக மந்திர முழக்கத்துடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 25 ஆண்டுகால பொதுவாழ்வு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான தொலைநோக்குடன் மத்திய அரசை சீரிய முறையில் பிரதமர் தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூகத்திற்கான அதிகாரத்தை வலுப்பெறச் செய்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பணிகளையும் திரு நரேந்திரமோடியின் தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது. பிரதமரின் வெற்றி பயணம் குறித்த தொடரில் இன்று மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தை களைவதற்காக கொண்டுவரப்பட்ட பரீட்சா பே சர்ச்சா குறித்த தொகுப்பு இடம்பெறுகிறது.
4: ஆண்டுக்கு ஒருமுறை தேர்வுகள் தொடங்கும் முன்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தேர்வுகள் குறித்த அச்சத்தை போக்கும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடன் கலந்துரையாடி வருகிறார். எவ்வித மன அழுத்தமும் இன்றி தேர்வுகளை லகுவாகவும் சிறப்பாகவும் களிப்புடன் மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஊக்கத்தை கடந்த 2015 ஆம் ஆண்டு முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வருகிறார். தேசிய அளவிலான எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற இயக்கம் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தேர்வு குறித்த அச்சத்தை போக்கி வருகிறது. தேர்வுகளை மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவே உணரும் வகையில் அவர்களுக்கு தொடர் ஆலோசனைகளை பிரதமர் வழங்கி வருகிறார்.

0: இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடலில் மன உறுதியுடன் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் அவர் வழங்கி வருகிறார். பரீட்சா பே சர்ச்சா குறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் திரு சச்சின் ஷர்மா கூறுகையில், மாணவர்களை நம்பிக்கையுடன் தேர்வு எழுத ஊக்குவிக்கும் அர்த்தமுள்ள முயற்சி என்று கூறியுள்ளார். தில்லியைச் சேர்ந்த மற்றொரு ஆசிரியை நீரஜா கூறுகையில், மாணவர்களின் அச்சத்தை போக்கும் நிகழ்ச்சியாக மட்டுமின்றி தேர்வுக்காக அவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாகவும் இது உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் தேர்வுகளை சிறப்பாக செய்வது மட்டுமின்றி மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவுகிறது என்றால் அது மிகையாகாது.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற சென்னை IIT பழைய மாணவர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை அதிக அளவில் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா இயக்கங்களுக்கு உத்வேகம் அளிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். புத்தாக்க தொழில்களை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் விவசாயத்தில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சிறுவர்கள் இடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற போதை தடுப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், சிறுவர்கள் பாதுகாப்பிற்கு இது அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்திற்குள்ளான சிறுவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கி அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதில் ஆசிரியர்கள், குடும்பத்தினர், மருத்துவ நிபுணர்கள், சமூக ஆர்வலர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். பழக்கத்திலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்று கூறிய திரு சூரியகாந்த், சமூக வேறுபாடு இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடிப்படையில் கூடுதல் ஆவணங்கள் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட வாக்காளர்கள் இல்லங்களுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரடியாக சென்று ஆவணங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் கூடுதல் ஆவணங்களை பெற்றபின் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் நேரடியாக அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்கம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 265 வட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர், நாசிக், லாத்தூர், அமராவதி, நாக்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வட்டங்கள் வறட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு நிவாரண நிதியை அறிவித்த மாநில அரசு வேளாண் கடனை திருப்பி செலுத்த கூடுதல் கால அவகாசம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிர் சேதம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் அறிக்கை தாக்கல் செய்ய ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்களின் தேர்வு கட்டணம் ரத்து செய்யப்பட போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உணவு தானியங்கள், குடிநீர் போன்ற அத்தியாவசியப் பொருட்களை தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மாநிலத்தின் வட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜலாக்கா, பத்ரக் உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பத்ரக், ஜெய்ப்பூர் ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜோடா உள்ளிட்ட பகுதிகளில் நேரிட்ட நிலச்சரிவால் சாலை போக்குவரத்து

0: பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த பரிந்துரையை ஏற்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பரிந்துரையின்படி அப்பகுதியில் ஒருவார சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்காவின் தடையை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடையை நீக்கவும் ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவை இந்த பரிந்துரையில் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஈராக் விமான நிலையங்களில் இருந்து ஈரான் நாட்டு விமானங்கள் செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஈராக் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 14,000 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 1,453 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 5,285 பேர் காணாமல் போனதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 1,113 பேர் பல்வேறு பகுதிகளில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜீந்தர்பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப்பதக்கங்களுடன் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஆஸ்கர் பிரவுனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் இடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியஃபம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: நேர்கள் தொடர்ந்து விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லாம் கிலோ ஒன்றிற்கு 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மையை நிர்வகிக்க விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்ட்ரானி ரிப்ரோல் என்ற குறுநை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணிலிட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடன் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லாம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும்.

கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மையை நிர்வகிக்க விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஹெக்டருக்கு குளோரன்ட்ரானி ரிப்ரோல் என்ற குருணை மருந்தை பயன்படுத்தலாம்.

மழைக்காலங்களில் கால்நடைகளை பாதுகாக்க மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கவும் கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அட, இது என்ன? கோழிகளை கூண்டுல அடைச்சிருங்க மச்சான்னு சொல்லிட்டு தானே போனேன்.

0: சந்தோஷமா உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்களாக்கும்.
1: ஆமா, மனசு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அறியாம பாட்டு பாடினேன். ஏன் இதுக்கும் உன்னை கேக்கணுமாக்கும்?
0: இப்படியே பேசி பேசித்தான் நீங்க மூச்சு விட கூட என் கிட்ட அனுமதி வாங்குறாப்ல ஊரே பேசுது.
1: அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா, நான் யாருகிட்டயும் அப்படி சொல்லையே.
0: அத விடுங்க மச்சான், இதோ லட்சுமி வீட்டுக்கு போயிட்டு வரேன், கொஞ்ச நேரத்துல கோழிகளை கூண்டுல அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன்.
1: ஆமா, ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் வருவன்னு எனக்கு எப்படி தெரியும்? என் நண்பன் சபரி போன் பண்ணிருந்தான், அவங்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன். சரி,

0: நோய்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும் பத்தி பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவங்க சொல்ற பதிவை அனுப்பியிருக்கிறாரு. அதை இப்ப வைக்கிறேன், வா ரெண்டு பேரும் சேர்ந்தே கேப்போம்.
1: இந்த மழை காலத்துல காத்தில் ஈரப்பதம் அதிகமாகும். அதனால காற்றின் ஈரப்பதம், மழை நீர் ஆகியவை சில நோய்கள் அதிக அளவில் ஏற்படுவதற்கும் ஒரு வாரத்திற்குள் அதனுடைய நோய் தாக்கம் உட்பட்டு பயிர்கள் அழிந்துவிட வாய்ப்புகள் உண்டு. அந்த வரிசையில் முக்கியமாக நெல் குலை நோய். இந்த நெல் குலை நோய் முதலில் பார்த்தீங்கன்னா இலையில் பழுப்பு நிற கண் வடிவ புள்ளி ஏற்படும். அந்த புள்ளிகளின் நடுப்பகுதி சற்று பழுப்பு நிறத்திலும் அதனுடைய விளிம்புகள் சற்று கருத்தும் காணப்படும். அந்த கண் வடிவ புள்ளிகள் பெரிதாகி அனைத்து புள்ளிகளும் ஒன்று சேர்ந்து பெரிய காய்ந்த இலைகளாக மாறும். அடுத்தது இந்த குலை நோய் தண்டு பகுதியும் தாக்கும். தண்டு பகுதியை தாக்கினால் தண்டானது கருத்து காணப்படும், அந்த கணுப்பகுதி. அடுத்தது இந்த மணி வரும்போது நெல் பூர்த்து மணி உருளும் போது கதிரினுடைய கழுத்து பகுதி தாக்கும். இதனால் கழுத்து பகுதியானது கருநிறமாக மாறும். பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வெண்ணிற பூசணங்கள் தெரிய வரும். இதனால் கழுத்து பகுதி தாக்கப்பட்ட நெல் கதிரானது உடைந்து தொங்கும். இதனால் பயிர்கள் இந்த பால் பிடிக்கும் பருவத்தில் பால் பிடிக்காமல் பதறாகிவிடும். இந்த தண்டு பகுதி தாக்கப்பட்டால் நெல் மணிகள் உருளாது, பூக்கள் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தண்டு பகுதி அடுத்து நெல் மணியையும் தாக்கும், இலை உரையையும் தாக்கக்கூடியது. ஆகையினால் இந்த நோய் மிக விரைவாக பரவி மிக அதிக அளவு சேதம் ஏற்படுத்தினால் இதனை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். பனிக்காலங்களிலும் இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். இந்த நோயானது கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் முதலில் வயல்வெளியில் உள்ள உங்களுடைய களைகளை நன்கு கட்டுப்படுத்த வேண்டும். களைகளை இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாகவும் ஒரு பகுதி பரவுகிறது. அடுத்தது விதையை நேர்த்தி செய்ய வேண்டும். இந்த தழைச்சத்தானது பிரித்திட வேண்டும். ஒரேடியாக கொடுக்காமல் பயிர் நடும்போது ஒரு பகுதியும், அடுத்தது தூர் பருவமும், அடுத்தது கதிர் விடுமும் இவள் பிரித்திட வேண்டும். அடுத்தது அதிகமான யூரியாவை இடுவது தவிர்க்க வேண்டும். இந்த விதை நேர்த்திக்கு முக்கியமாக 4 கிராம் திராம் அல்லது கார்பன் டசிம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது 2 கிராம் இல்லை 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யலாம். அல்லது பேசில சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். இந்த உயிர் விதை உதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது. முக்கியமாக இலைப்புலி நோயும் சேர்த்து கட்டுப்படுத்தும். இதனால் இந்த உயிர் உரங்கள் உள்ளது. முதலில் விதை உயிர் கொல்லி விதை நேர்த்தி செய்து பிறகு உயிர் உரங்களை நீங்கள் செய்யலாம். அடுத்தது நோய் எளிதில் இலக்காகும் ரகங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக சம்பா பருவத்தில் ADT 43 தவிர்ப்பது நல்லது. IR 50 BBT 5208 ஆகியவை தவிர்ப்பது நல்லது. இது ரகங்கள் இல்லை, இருந்தாலும் சில விவசாயிகள் பயிரிடுகின்றனர். அடுத்தது அம்பை 16 போன்ற ரகங்கள் எளிதில் இலக்காகும். கோ 51 இந்த நோய் தாக்கும். ஆகவே இதனை தவிர்ப்பது நல்லதாகும். ஆடுதுறை 43 அடுத்தது அம்பை 20 கூட இந்த நோய் தாக்கம் அதிகம் காணப்படும். அடுத்தது இதனை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக இந்த TKM 9 CR 1009 சொல்கிறோமே, அவை அதுவும் இந்த நோய்களுக்கு இலக்காகக்கூடியது. அதில் முக்கியமாக சம்பா பருவத்தில். அதுக்கடுத்தது நோய் ஏற்பட்டவுடன் கார்பன் டசிம் 1 hectare 500 gram என்ற அளவில் 2 முறை தெளிக்கணும், 15 நாள் இடைவெளியில் நோய் தென்பட்டவுடன். அல்லது இந்த ட்ரைசைக்ளசால் அது 500 ml என்ற அளவில் தெளிக்கலாம். இது இல்லை என்றால் இந்த நோயினுடைய தாக்கத்தை எளிதில் கட்டுப்படுத்துவதற்கு இந்த உயிர்கொல்லிகள் பேசிஸில் சப்டிலிஸ்ன்னு சொல்கிறோம், அது 0.2% என்ற அளவில் ஆரம்ப கட்டத்தில் தெளித்து நோய் வராமல் தடுக்கலாம் பயிரை. அடுத்தது இலை உரை கருகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இலை உரை கருகல், அதாவது இது நீர்மட்டத்தை அடுத்துள்ள இலை உரைகளின் சிறிய பசுமை கலந்த சாமல் நிற புள்ளிகளாக ஏற்படும். இந்த புள்ளிகளின் நடுப்பாகம் பார்த்தீங்கன்னா சாமல் கலந்த வெண்மையாக இருக்கும், அந்த பழுப்பு நிறமாக விளிம்புகள் இருக்கும். அடுத்தது இது போன்ற புள்ளிகள் எல்லாம் இணைந்து பெரிய படைகளாக காணப்படும். அந்த உரை முழுவதும் அழுகி காணப்படும். காலநிலை சாதகமாக இருக்கும் பொழுது இது இலை உரை மற்றும் அனைத்து பயிரிலும் பாதிக்கப்பட்டு இந்த பயிரானது கரிந்து மடிந்துவிடும். கதிர் தோன்றினாலும் அதில் உள்ள மணிகள் எல்லாம் பதறாகிவிடும். இது முதலில் வயலில் இங்கு ஒன்று அங்கு ஒன்றுமாக திட்டு திட்டாக காய்ந்து காணப்படும். நீர் மூலமாக பரவக்கூடியது. ஆகவே இந்த பாத்திக்கட்டின்

0: நீர் பாய்ச்சுவது மிகவும் ஏற்றது. அடுத்தது, இந்த நோயானது மண்ணில் வாழக்கூடியது. நீங்கள் மண்ணில் நடவு செய்த பின் அதில் ஏற்படும் காயங்கள், களைகள் ஏற்படும் காயங்கள் மூலமாக பரவக்கூடியது. அடுத்தது, இந்த நீர்மட்ட பகுதியில் இதனுடைய வித்துக்கள் மிதந்து கொண்டிருக்கும், அது அந்த உரையை தாக்கி அழுகச் செய்கிறது. இது 20 ஆண்டுகள் மண்ணில் வாழக்கூடியது. ஆகவே நீங்கள் பயிர் சுழற்சி செய்து நெல் சாகுபடி செய்வது நல்லது. அடர்வான நடவு முறை, குறைந்த காற்றோட்டம் உள்ள பகுதிகளில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆகவே இதனை கட்டுப்படுத்த நீங்கள் வயர் வளர்ப்புகளை நன்கு சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீர்மறைய நீர்க்கட்டு, அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீக்கல்ஸ் போட வேண்டும். நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கடுத்தது, இதனுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் பேசில சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லியை விதை நேர்த்தி செய்யலாம். 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். அதுக்கடுத்தது, இந்த நடவு செய்யும் நாற்றை இந்த 2.5 கிலோ பேசில சப்டிலிஸ் 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் எடுத்து 50 கிலோ எருவோடு கலந்து அதை நாற்றாங்காலில் கிட்டத்தட்ட 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நீரை நிறுத்தி அதை நாற்றை அதில் 30 நிமிடம் ஊற வைத்து நடுவது நல்லது. இதனால் நாற்று மூலம் பரவும் நோய்களையும் கட்டுப்படுத்த முடியும். அது இல்லாமல் பேசில சப்டிலிஸ் 0.5% என்ற அளவில் 3 முறை தெளிக்கலாம். இது 45 நாட்களுக்கு பின் 10 நாள் இடைவெளியில். இதனை கட்டுப்படுத்துவதற்கு ஆக்சோஸ்ட்ரோபின் 500 மில்லி 1 ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இது நன்கு கட்டுப்படுத்தக்கூடியது. சூடோமோனாஸ் மண்ணில் இடலாம். நட்ட கிட்டத்தட்ட 30 நாட்கள் கழித்து இந்த பேசில சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லியை 2.5 கிலோ 1 ஹெக்டேர் என்ற அளவில் நீங்கள் தூவி இந்த நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். அதற்கடுத்தது, இலை உறை அழுகல் நோய். இந்த இலை உறை அழுகல் என்பது இந்த கதிர் வரும் பருவத்தில் பூக்கும் பருவத்தில் ஏற்படக்கூடியது. இந்த இலை உறை ஆரம்பத்தில் பழுப்பு நிறத்தில் சிறிய நீள்வட்ட ஒழுங்கற்ற வடிவுள்ள புலிகள் தோன்றும். நாளடைவில் இவை விரிவடைந்து இலை உறை முழுவதும் தாக்கி கருகி காணப்படும். இதனால் இந்த இலை உறையில் உள்ள கதிர் வெளிவராமல் கருகி பதறாகி காணப்படும். இந்த கதிர்கள் உண்டாகும் மணிகள் சரிவர முற்றாமல் சுருங்கி நிறம் மாறிவிடும். கோ 43 என்ற ரகத்தில் இதனுடைய தாக்கம் தீவிரமாக காணப்படும். எல்லா ரகத்தையும் தாக்கக்கூடியது. இந்த ரகங்கள் மிக அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதை கட்டுப்படுத்துவதற்கு கார்பன்டசிம் 200 கிராம் 1 ஏக்கர், அதாவது 500 கிராம் 1 ஹெக்டேர் என்ற அளவில், அல்லது மேன்கோசோப் 1 கிலோ 1 ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். அல்லது புரொப்பிகோனசால் 200 கிராம், அதாவது 500 மில்லி 1 ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அடுத்து, பாக்டீரியா இலை கருகல் நோய். இவை இலை நுனியிலிருந்து 2 விளிம்பை ஒட்டி நடுநரம்பின் நோக்கி காய்ந்து கொண்டு வரும். இதை காய்வது எப்படியெனில், நுனியிலிருந்து இலையின் அடிப்பகுதிக்கு அலை அலையாக காய்ந்து கொண்டு வரும். நீர்க்கசியுடன் கூடிய கோடுகளாக தோன்றி கீழ்நோக்கி பரவி நாளளவில் நீண்ட கோடுகளாக ஏற்படும். இந்த நோய் காலை நேரங்களில் பார்த்த லேயர்களில் சற்று வழவழப்பான பிசின் போன்ற திரவங்கள் காணப்படும். இது நோயினுடைய தாக்கத்திற்கான அறிகுறிகள். இலையை வெட்டி காலையில் 6 மணி அளவில் நீங்கள் சுத்தமான தம்ளரில் தண்ணீரில் முக்கி வைக்கும்போது இதனுடைய பழுப்பு நிற வெண்மை கலந்த பால் போல இந்த பிசுபிசுப்பான திரவம் வடியும். தண்ணீருடைய நிறம் பால் போல் மாறிவிடும். இது இந்த பாக்டீரியாவுடைய தாக்கத்தை உணர்த்துகிறது. ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கு, முக்கியமாக நெல் பயிரை தாக்குவதற்கு முக்கியமான காரணம் அடர் நடவு முறை, குறைவான காற்றோட்டம் போன்றவை இதற்கு ஏற்றது. தழைச்சத்தை பிரித்திடுவது நல்லது. விதை நேர்த்தி செய்வது நல்லது. அடுத்தது, தாக்கப்பட்ட வயிறுகளில் நீங்கள் செப்டோமைசின் சல்பேட் 18 கிராம் அல்லது தாமிர ஆக்சிகுலோ 500 கிராம் 1 ஏக்கர் என்ற அளவில், அல்லது அக்ரிமைசின் 120 கிராம் தாமிர ஆக்சிகுலோ 500 கிராம் 1 ஏக்கர் என்ற அளவில் தெளித்து 2 முறை 18 நாள் தெளித்து கட்டுப்படுத்தலாம். நான் இதுவரை கூறிய இந்த நோய்க்கான அறிகுறிகள், அதனுடைய கட்டுப்படுத்தும் முறைகள், நீங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து உங்கள் பயிரை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு 944-30-95-008.
1: ஆஹா, மழை காலங்கள்ல சம்பா நெற்பயிரில் ஏற்படக்கூடிய நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் பத்தி நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொன்னாங்க மச்சான்.
2: அட ஆமாம்ல, மழை காலத்துல நெற்பயிரில் என்னென்ன நோயெல்லாம் தாக்கும், அதுக்கு என்னென்ன அறிகுறி, எப்படியெல்லாம் நோய் வரும், எப்படியெல்லாம் அதை தடுக்கலாம் அப்படின்னு நல்லா புரியுற மாதிரி சொல்லிவிட்டாரு.
1: காத்தோட்ட வசதி சரியா இருக்கணும், விதைகளை நேர்த்தி செய்யணும், ரொம்ப குறிப்பா மழை காலத்துக்கு முந்தி இந்த பராமரிப்பு முறைகளை சரிவர செஞ்சா நோய் பாதிப்புல இருந்து பயிரை பாதுகாத்துக்கலாம்.
2: செல்வி செல்வி, புரிஞ்சிருச்சு நீ என்ன சொல்ல வரன்னு. மச்சான், அவசியம் சரியான நேரத்துல இந்த வழிமுறையை கடைபிடிப்பேன், நீ கவலைப்படாம இரு.

0: மச்சான், நான் லட்சுமி வீட்டுக்கு போயிருந்தேல்ல.
1: ஆமா,
0: அங்க இருந்து நானும் உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டாந்து இருக்கேன்.
1: என்னது?
0: வெதப்பந்து தயாரிக்கிறது இருக்குல்ல.
1: ஆமா,
0: அத பத்தி நமக்கு தெரிஞ்சது தெரியாதது, செய்யக்கூடியது செய்யக்கூடாததுன்னு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி. அலெக்ஸ் ஆல்பர்ட் அவங்க.
1: பாரா, சுவாரஸ்யமா இருக்கும் போலயே.
0: ஆமா மச்சான், இதோ கேளுங்க விவரத்தை.
2: தமிழ்நாட்டில் விதைப்பந்து அப்படின்னு நம்ம சொல்லலைனாலும் இன்னுமே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் முக்கியமாக அந்த பந்தல் வகை காய்கறி, குடலை, அந்த மாதிரி பரங்கி, சுரை, அந்த மாதிரி விதைகளை மட்டும் சாணத்தை வந்து காய வச்சு அதில் வந்து சேமிச்சு அதில் விதைகளை சேமிப்பாங்க. அதை வந்து விதைப்பதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம விதைப்பந்துனா பந்து மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரே மாதிரி அந்த விதைத்தட்டு அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் போனால் நம்மளுடைய தமிழகத்தில் அந்த மாதிரி பாரம்பரியங்கள் முன்னாடியிலேருந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இது மாதிரி விதைப்பந்துங்கிற ஒரு முறை வந்து பன்னெடுங்காலமாகவே பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ வந்து வேளாண் காடுகள், நம்மளுடைய காடுகளுடைய பரப்பளவை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாற்றுகளை உற்பத்தி பண்ணி அங்கே போய் நடவு செய்கிறோம். அதுதான் வந்து முக்கியமான பிராக்டிக்கல் யூட்டிலிட்டியாக இருந்தது. பட் இதில் விதை பந்துகளை பயன்படுத்தும் போது அது இன்னும் அதிகமான பரப்பளவை வேகமாக காடுகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முறை வந்ததுனால மெயினாக வந்து காடுகளை உருவாக்கும் பணிக்காக இந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அதுலேயும் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது அதில் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி நிறைய என்ஜிஓஸ், கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்கள்லாம் வந்து இந்த விதைப்பந்து தயாரிப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டி கிட்டத்தட்ட ஒரு தடவை பண்ணாங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் தான் பண்ணுறாங்க. அந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா காடுகளோட பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து நம்ம காட்டோட அளவை பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது விதைப்பந்துகள் ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடாக பார்க்கப்படுது. அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படின்னு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு திருமணத்திற்கு போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்ல கொடுக்குறாங்க, விதைப்பந்துனே கொடுக்குறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து மரக்கன்றுகளை கொடுத்தவங்க இப்போ சீட் பால் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கும் போது அதில் எல்லாருமே வந்து காடுகளில் பயன்படுத்தக்கூடிய மர விதைகள் வைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க தானியங்களும் வைக்கிறாங்க, பூ விதைகள் வைக்கிறாங்க, அதே மாதிரி காய்கறி விதைகள் வைக்கிறாங்க. அதில் ஏன்னா எழுதி கொடுத்துருவாங்க. அது அப்படிங்கும் போது நமக்கு எந்த மாதிரி விதைகள் அதில் இருக்கோ அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் அந்த விதை பந்தோட பயன்பாடு நவீன காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மறுரூபம் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி விதை பந்துனா உருண்டையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சீட் கியூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது சதுரமாக இருக்கும். சில சீட் டிஸ்க்குன்னு சொல்கிறாங்க, அது வட்டமாக ஒரே இதில் பல விதைகள் இருக்கிற மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து நவீன காலங்களில் எப்படி வந்து விதைப்பந்து பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறதுக்குரிய உதாரணங்களாக பார்க்கலாம். அடுத்தது விதைப்பந்தா செஞ்சு ஏன் விதைக்கணும் அப்படின்னா, நீங்கள் விதைகளை போட்டிங்க அப்படின்னா அந்த விதைகள் தனியாக இருக்கும்போது அடுத்து எப்போ ஈரப்பதம் வருதோ அப்போ தான் முளைக்கும். அந்த காலங்களில் நம்ம அது வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்கணும். அப்படியே விதையை பாதுகாக்கணும் போது வெறும் விதையை விதைச்சிங்க அப்படின்னா அதை மண்ணில் விழும்போது நேரடியான சூரிய ஒளியிலேயோ அல்லது அதிக வெப்பத்தினாலேயோ மண்ணில் இருந்து அந்த உயிர்ப்பு தன்மை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து அதை மண்ணில் போட்டு அதை ஒரு பாலை பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நேரடியாக விதையாக இருக்கும்போது அது மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் பூஞ்சானங்கள் அதை வந்து பாதித்து அதோட விதையோட தன்மையை உயிர்ப்பு தன்மையை இழக்க செய்யும். அதுக்காக வந்து இந்த விதை பந்தா மாற்றி போட்டோம் அப்படின்னா அடுத்து எப்போ மழை வருதோ அது வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருந்து அதுக்கு வந்து நம்ம விதையை பாதுகாக்கிற ஒரு முறையை பண்படுறதுனால நம்ம வந்து விதை பந்துகளை பயன்படுத்துகிறோம். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விதை தேவைப்படும். அந்த விதைக்கே விதை பந்தா மாத்துறதுக்கு நமக்கு வந்து களிமண், செம்மண், இயற்கை வெளி உரம் இது எல்லாத்தையுமே கலந்து விதையை நடுவில் வச்சு அதோட அளவுகள்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 இன்ச்லேருந்து 2 இன்ச், மேக்ஸிமம் 3 இன்ச், அதுக்கு மேலே போகக்கூடாது. விதை வந்து சின்னதாக இருந்து விதை பந்தோட அளவு பெருசாக இருந்தாலும் முளைப்பு வந்து பாதிக்கப்படும். அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் அந்த மாதிரி சின்ன சின்ன விட்டம் அதோட இருக்கிற மாதிரி விதை பந்துகளை உருவாக்கி அதை தண்ணியும் கலந்து தான் பண்ணுறோம். அது ஏன்னா வெறும் மண்ணில் வந்து நமக்கு அந்த உருண்டை பிடிக்க முடியாது. அப்போது நீங்கள் நார்மலாக வந்து விதையை நடுவில் வச்சு மண் கலவையில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நன்று உருண்டையாக உருட்டி நிழலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ நிழலில் காய வச்சு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வச்சிங்கன்னா ஒரு 2 நாள்லேயே ரெடியாயிரும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த விதைப்பந்துகள் வந்து எப்போ விதைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விதைப்பந்துகளோட பயன்பாடு நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற பண்பட்ட நிலங்களில் விதைக்கிறது கிடையாது. பயன்படுத்தப்படாத தரிசு நிலங்கள், வேலிகள், அல்லது மலைகளில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிகள் அந்த மாதிரி இதில் விதைக்கிறோம். அங்கே எப்போ மழை வரும்னு நமக்கு தெரியாது. விதைப்பந்துகள் வந்து வருஷம் பூரா எந்த காலத்தில் வேணாலும் விதைக்கலாம். பட் அதுக்கு உங்களுக்கு பலன் தரணும் அப்படிங்கிறபோது என்ன சிறந்த காலம் அப்படின்னா, ஒரு பருவமழைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது இரண்டு வாரங்களுக்கு முன்னாடியோ அந்த விதைப்பந்துகளை நம்ம விதைச்சோம் அப்படின்னா பருவமழை வரும்போது அது சீக்கிரம் வந்து முளைச்சி உடனே பலன்களுக்கு கூடியதாக இருக்குது. இது ரொம்ப காலமாக, அதாவது இந்த பருவமழையை தவற விட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு 6 மாதத்தில் எப்போ வச்சாலும் பருவமழை எப்போ வருமோ அது வரைக்கும் அது அதே இடத்துல இருந்து அதை தற்காத்து கொள்ளணும். பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய பலன் தர்றது குறைவாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் விதைப்பந்து உங்கள் கைக்கு கிடைச்சாலும் அதை கண்டிப்பாக வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா விதை தேர்வு. விதைப்பந்துகளை பொறுத்த வரைக்கும் மரப்பயிர்கள் தான் நமக்கு இப்போ தேவையானதாக இருக்குது, ஏன்னா அதுதான் பலன் கொடுக்கும். அப்படி பார்த்தா நேட்டிவ் ஸ்பீசிஸ் சொல்லுவோம், அதாவது நம்ம பகுதிகளில் நாட்டு வகை மரங்கள் என்னென்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி விதைகளை நீங்கள் தேர்வு பண்ணி அதுக்கு விதைப்பந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது தமிழக பகுதிகளுக்கு என்ன மாதிரி மரங்கள் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அரச மரம், வாகை மரம், கொன்றை அல்லது சரக்கொன்றை மரம், புளிய மரம், பூவரசு, குமிழ், ஆலமரம், வெல்வேல், கத்தி சவுக்கு, இந்த மாதிரி வகைகள் வந்து நம்ம பகுதியில் நல்லாவே வரக்கூடியது. ஈவன் ஒரு சிலது வேம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மர விதைகள் எல்லாமே வந்து முளைக்கிற மாதிரி விதைகளாக இருக்கணும். அதுக்கு எப்படி நம்ம அதை தேர்வு பண்ணணும் அப்படின்னா, மர விதைகள் எல்லாமே வந்து டார்மன்ஸின்னு சொல்லுவோம், விதை உறக்கம் ஒரு சில விதைகளில் இருக்கும், அதை நீக்கிட்டு தான் நம்ம வந்து விதைப்பந்துக்கு பயன்படுத்தணும். அப்படியே பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது முளைக்காமையே கூட போக வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலது இறந்த விதைகளாகவும் இருக்கும். அப்போ அதை முளைப்பு திறனை ஒரு சோதனை செஞ்சு பார்த்துட்டு, அல்லது நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா விதைகளை வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் விதைப்பந்து தயாரித்தாலே வந்து ஓரளவு அந்த விதை உறக்கம் நீங்கிரும். ஒரு சில விதைகளுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். விதை உறக்கம் அந்த டார்மன்ஸியை ரிமூவ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய அந்த முறைகள் ஆணித்தரமாக. இது என்ன விதை உறக்கம் தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக 12 மணி நேரம் அந்த விதையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் விதைப்பந்து செஞ்சீங்க அப்படின்னா அதோடைய முக்கியமான அந்த விதை உறக்க நிலையிலேருந்து முளைக்கிற தருவாய்க்கு அது வந்துடும். ஸோ இது நெடுங்காலமாக பயன் கொடுக்கக்கூடியது. அதாவது நீங்கள் ஒரு நாற்றை உற்பத்தி பண்ணி அதை போய் ஒரு மலையில் நடணும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய இப்போ டிஃபிகல்ட் டாஸ்க் இப்போல்லாம் வந்து. அப்போ இந்த மலை பிரதேசங்களில் அல்லது காடு பகுதிகளில் கிரீன் வெஜிடேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா மர வகைகளை இந்த மாதிரி விதைப்பந்து செஞ்சு விதைக்கிறது அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆனால் விதைப்பந்து இப்போ மர விதைகள் மட்டும் வர்றதில்ல, இப்போ ஒரு தானியங்களை வச்சுருக்காங்க, நெல், சோளம், கம்பு இந்த மாதிரி இதில் வச்சு கொடுக்குறாங்க, அல்லது காய்கறி பயிர்கள் தக்காளி, கத்திரி இந்த மாதிரி விதைகளை வச்சு கொடுக்குறாங்க, அல்லது புடலை, அவரை இந்த மாதிரி விதைகள்லாம் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நார்மலாக வந்து எப்படி வந்து தொட்டி செடிகளில் பயன்படுத்துகிறோமோ அதில் போட்டு வளர்க்கும் போது நமக்கு பலன் கொடுக்கும். ஒரு சிலர் வந்து இப்போ விதைப்பந்தில் வந்து பூக்கும் தாவரங்களை வச்சு கொடுக்குறாங்க அழகு செடிக்காக. நம்ம

0: வீட்டுக்கு முன்னாடி அதை போடும்போது நமக்கு அது பலன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த விதைகளை வேணாலும் நீங்கள் விதைப்பந்து பண்ணலாம். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத அதுக்கு தகுந்தால் போல பயன்படுத்தும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விதைகளுக்கும் விதை பந்துகளுக்கும் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, விதை பந்தோட நன்மைகள் என்ன அப்படின்னா, விதையாக போடும்போது அதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சி பூஞ்சானங்கள் மட்டும் கிடையாது, பறவைகள்லேருந்து விலங்குகள் வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்க முடியாமல் அதனால் உங்களுக்கு டேமேஜ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் விதை பந்தாக போடும்போது இந்த எல்லாத்துலேருந்து பாதுகாப்பு அந்த விதைக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து புவியை பசுமை ஆக்குதலில் வந்து விதைப்பந்துகள் ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது. வன வளத்தை மேம்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. சும்மா கிடக்கிற தரிசு நிலங்கள், வேலிகள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் விதை பந்தாக போடும்போது அது விதையாக விதைக்கிறத விட அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் வந்து நமக்குரிய நன்மைகள்னு பார்க்குறது. சவால்கள்னு பார்த்தீங்கன்னா, அந்த எவ்வளவு விதைகள் அல்லது விதைப்பந்துகள் நம்ம பண்ணி கொடுத்தாலும் அதை நீங்கள் எந்த இடத்துல விதைக்கிறீங்க, எந்த நேரத்தில் விதைக்கிறீங்க, அதை பொறுத்து தான் பலன் கொடுக்கும். ஸோ விதைக்கிறது எல்லாமே வந்து மரமாகுமா அல்லது செடியாகுமா அல்லது கொடியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லவே முடியாது. அந்த விதை பந்துகளை எந்த மாதிரி கையாளுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன் கொடுக்கும். பட் மரங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து மர காடுகளை, சமூக காடுகள் உண்டாக்குறதெல்லாம் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறதுல அதிகமான சக்சஸ் ரேட் இருக்குது. இப்போ இந்த விதைப்பந்துகளோட பயன்பாட்டை எப்படி வந்து இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நவீன விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ்னு இப்போ நிறையா இடத்துல ஈவன் ட்ரோனுங்கிற பயன்பாடு வந்து அதிகமாக பயன்பட்டு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த விதைப்பந்துகளை காடுகள்லேயோ அல்லது மலைப்பகுதியிலே விதைக்கிறதுக்கு இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா, இன்னும் நம்ம கரெக்டான எங்கெங்கெல்லாம் வந்து மரங்கள் இல்லையோ அல்லது செடிகள் இல்லையோ காடுகள் இல்லையோ எக்ஸாக்டாக அந்த பிளேஸில் வந்து ட்ரோனை வச்சு நம்ம இந்த சீட்பால் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பயன்பாடு நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சாலை ஓரங்கள் இதிலெல்லாமே வந்து விதைப்பந்துகளை பயன்படுத்தும் போது நமக்கு இந்த க்ரீன் வெஜிடேஷன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து விதைப்பந்து தயாரித்து நீங்கள் விதைச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு யாரோ விதைப்பந்தை கொடுத்து அதை விதைக்க சொன்னாலும் சரி, அதை சரியான காலங்களில் விதைங்க, சரியான பகுதிகளில் விதைங்க. அப்போ தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு முக்கியமாக கிடைக்கும்.
1: என்ன மச்சான், விதைப்பந்து தயாரித்தல் பத்தி மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவங்க எம்புடு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா செல்வி, விதைப்பந்து எப்படி செய்யறது, எப்ப விதைக்கணும், என்னென்ன பலன்கள் இதனால கிடைக்கும் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லிட்டாங்க. அது மட்டுமா, பூச்செடிங்க, காய்கறி செடிங்க, ஏன் மர விதைகளையும் இந்த விதைப்பந்து மூலியமா கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. இயற்கை வளம் பெருக இது ரொம்ப உறுதுணையா இருக்கும்.
1: சரியா சொன்னீங்க மச்சான், இந்த விதைப்பந்து பத்தின தகவல்கள் கேட்க கேட்க வியப்பாவும் ஆசையாவும் இருக்கு.
2: ஆசையா இருக்கா?
1: ஆமா மச்சான்.
2: அப்படிங்கிற உன்னோட ஆசைய இந்த மச்சான் எப்படி நிறைவேற்றுறேன்னு பார்.
1: என்ன சொல்றீங்க?
2: நம்ம வீடு கட்டுற வேலை இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். புதுமனை புகுவிழாவிற்கு வர சொந்தங்களுக்கு இதே மாதிரி விதைப்பந்த அன்பு பரிசா கொடுத்துருவோம்.
1: ஆஹா, இது ரொம்ப நல்ல யோசனை மச்சான்.
2: அப்ப அடுத்ததா விதைப்பந்து தயாரிக்கிற வேலையை எனக்கு கொடுத்துட்ட.
1: செய்யறதுக்கு என்ன மச்சான், செய்யுங்க. என்னோட ஆசைய நிறைவேற்றுறேன்னு மட்டும் சொன்னா போதுமா?
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆப்பிரிக்க பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ந மௌலிதரன் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் திட்டங்கள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59:55. தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்பாக ஷிமார்ட் கடைகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் ஊரகப் பகுதி மகளிர் தொழில் முனைவோர்களாக வளர்ச்சியடைய முடியும் என்று கூறினார். தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளத்தில் 300 ஷிமார்ட் கடைகள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கடைகளில் வெங்காயம், அரிசி, மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை குழுமம் சார்பாக விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை திரு அமித்ஷா வழங்கினார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுடைய வங்கிகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமையன்றும் முழு நேரமும் செயல்படுவதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கு மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. அமைதியாக போராட்டம் நடத்துவதற்கான மாணவர்களின் உரிமைகளை பேணிக்காக்க நீதிமன்றங்கள் உறுதிபூண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பாட்னா சாணக்கிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர், மாணவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். 5 வருட சட்ட பட்டப்படிப்பை 4 ஆண்டுகளாக குறைத்து 1 வருட கட்டாய நீதிமன்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வரவேற்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருடன் கலந்து பேசி துணைவேந்தர் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என்று கூறினார். மனோன்மணியம் சுந்தரனார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகங்களுக்கு செனட் கமிட்டி மூலம் துணைவேந்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11 பல்கலைக்கழகங்களில் தற்காலிக துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நியமனத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் கூறினார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை

0: செய்து வரும் விவசாயிகளுக்கு 5 நாட்களுக்குள் அதற்கான தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை விரைவாக பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திருமதி அமுதா தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலுவையில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் வண்டல்மண் தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 1 லட்சம் வண்டல் சேகரிப்பு தொட்டிகள் தூர்வாரப்பட்டு தற்போது 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் 29ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனை செய்யப்பட உள்ளதாகவும் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். மின் கணக்கீட்டு பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார கணக்கீட்டை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதால் மின்கட்டணம் வசூலிப்பதில் மேலும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர பணியாளர்களை நியமித்து மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜிந்தர்பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப்பதக்கம் வென்றார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: மௌனராகம் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியின் முதலாவதாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இனிமையான குரலில் இந்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் ரசிகர்கள் மட்டும் அல்லாமல் நம்ம வந்து ஜார்க்கண்ட்லேருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ரசிகர்களும் நம்மளுடைய வானிலை கேட்குறாங்க அப்படின்றதுக்காக இந்த பாடல் கேட்டிருக்காங்க. சிவா கோப், பிரேம் கோப், கபில் கோப் அண்ட் சிவனேஷ் கோப், சங்கீதா கோப், லிப்பி கோப், தீபாளி கோப், இவங்க அனைவருக்காகவும் அந்த இனிமையான பாடல் கேட்டோம். ஸோ நேர்கள் நீங்களும் நினைத்தால் இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலை கேட்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். 8300019118 என்று எண்ணிருக்கும். அல்லது உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9344909118 என்று எண்ணிற்கு கால் பண்ணலாம். வெளியூர் நேயர்கள் 9342909118 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களது விருப்ப பாடலை கேட்கலாம். புதிய நேயர்கள் 8300019118 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை இன்னைக்கு நினைத்தால் இன்னைக்கும் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியின் முதல் காலர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் கனியூர்ல இருந்து அண்ணாதுரைங்க மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் உங்களுக்காக ப்ளே பண்ணலாம்
1: மேடம்? இரவு வணக்கம் மேடம் உங்களுக்கு.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கங்க, சொல்லுங்க என்ன பாடல்?
1: நானும் ஒரு தொழிலாளி படத்துல இருக்கேன் மேடம். நான் எடுத்து வைக்கணும் பின்னாலே அந்த பாட்டு புரியுது மேடம்.
0: கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்காக உற்சாகமா வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி,
1: கேட்கலாம். நன்றி மேடம், நன்றி.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும். காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சம ஹிட்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான பாடலை கேட்கலாம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பாம்பே கேசில் சாந்தகுமார், மார்க்கெட் SRK ராமகிருஷ்ணன், மஸ்னகுடி சபாபதி TR பஜா ஸ்ரீனிவாசன், இவர்கள் அனைவரின் விருப்ப பாடலாக ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம். தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து.

0: இணையத்தில் நேரம் 8:22 நிமிடம் ஆயிடுச்சு. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 அப்படியே சூப்பரா கேட்டுட்டு இருக்கீங்க. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அவங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியை நடத்த நேயர் ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், வேலூர் மாவட்டம் பட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க என்ன சாங்கோட வந்திருக்கீங்க சந்திரசேகரின்?
1: மேம் எனக்கு வந்து மண் வாசனை, இது திரைப்படத்தின் பேர் மேம். இதுல இருந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டுன்னு

0: எஸ்பிபி சாரோட வாய்ஸ் எஸ்ஜானகி மேமோட சூப்பரா இருக்கும் மேம்.
1: கண்டிப்பா அந்த இனிமையான பாடல் இந்த நேரத்துல கேட்கலாம். நன்றி.
0: ஆமா, அது இந்த இரவு நேரத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கும் கேட்க. அந்த சாங் ஒலிபரப்புறீங்களா மேம்?
1: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
0: தேங்க்யூ மேம், பை.

நிலையத்தில் நேரம் 8:28 அடிச்சு நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் வாட்ஸ்அப் நேயர் சென்னையிலிருந்து ராஜேஷ். இவரது விருப்ப பாடலாக அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நிலையத்தில் நேரம் 8:38. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேருக்கான இனிமையான பாடலை கேட்கலாம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவா. இவரது விருப்ப பாடலாக பூந்தோட்ட கவல்காரன் திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும்

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும். காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்.
1: நிகழ்ச்சியின் அடுத்த ஒரு நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: நீலகிரி மாவட்டம் இடக்கா ரங்கநாதன் மேடம்.
1: ஓகே, என்ன விருப்ப பாடல்
2: மேடம்? எனக்கு மெல்ல திறந்த கதவு படத்துல இருந்துங்க,
1: தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. உங்களுக்கான பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேருக்கான இனிமையான பாடலை கேட்கலாம். ராமகிருஷ்ணன் கொலுமக்கொண்டான் பகுதியிலிருந்து கேட்டிருக்கும் அந்த பாடல் பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து.

0: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: நம்ம 8:54:33 நொடி ஆயிடுச்சு. நேர்கள் சூப்பராக கேட்டுட்டு இருக்கீங்க நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை. நினைக்கும் பொழுது இனிமையான நினைவுகளை தோணக்கூடிய அந்த இனிய பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு நேர் யாருங்க கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்திலிருந்து ஜோதிமணிங்கம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கோம்மா.
1: ஓகே, இன்னைக்கு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியா நிறைவு நேரா வந்திருக்கீங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: ஒரு அருமையான பாட்டுங்கம்மா. இதய கோயில்ல இருந்து கூட்டத்திலே கோயில் புறா ரொம்ப பிடிக்குங்கம்மா எனக்கு பாட்டு.
1: ஓகே, அந்த இனிமையான பாடலை கேட்ட மகிழலாம். நன்றி.
2: நன்றிங்கம்மா.
3: கூட்டத்திலே கோயில் புறா

0: நேர்களை கேட்டது நினைத்தாலே இனிக்கும்.
1: நேர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: சின்னவாத்தியார் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ரோஹிணி பாடிய பாடல்.
1: ஏய் டாக்ஸி டாக்ஸி, சே சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட

0: ஸ்டாப் இட் மேன், கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின் பனிப்பூவு.
0: இந்த சினிமா டயலாக்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.

0: பாரதியார் பாட்டியா, அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டியா பொய்யுங்கிறியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஓர் பொய்யை சொன்னால் சீரிடும் சென்றலாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்ப கரைய கடந்துருச்சு.
1: மெய் பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதியா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வேம்பாகுமா?
0: காதலா?

0: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதைய கேட்கணுமா?
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
0: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
1: வீண் கோபம் ஏ,
0: நீ திருந்தவே மாட்டே.
1: ஆண் பாவம் ஏ,
0: தாங்கலையா.
1: I love you, நீ இங்கு செல்ல கூடும் என்ன நீதி.
0: சித்ரா
2: குரலில் ஒலிக்கும் பாடலின் படம் தேவா.

0: इसी के साथ राष्ट्रीय संगीत कार्यक्रम में प्रसारित श्री वी चिन्ना वेंकट सुब्बया के तविल लय विन्यासम का यह कार्यक्रम यहीं संपन्न होता है। नाद स्वरम पर आपके साथ संगत करने वाले कलाकार थे श्री लोडगु वासु। यह संगीत कार्यक्रम राष्ट्रीय संगीत कार्यक्रम के लिए आकाशवाणी हैदराबाद के स्टूडियो में रिकॉर्ड किया गया और इसे आकाशवाणी के दिल्ली केंद्र से आपके लिए प्रसारित किया गया।
1: विद दैट वी कंक्लूड द तविल लय विन्यासम बाय श्री वी चिन्नवेंकट सुब्बय्य इन द ब्रॉडकास्ट ऑफ नेशनल प्रोग्राम ऑफ म्यूजिक। He was supported on Nadaswaram by Sri Lodugu Vasu. This concert was recorded in the studios of Akashvani Hyderabad for National Program of Music and brought to you from the Delhi station of Akashvani.
2: நேரம் 10:59. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: ஒவ்வோர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வோர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
4: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
3: எங்கள் வெப்சைட் akashvani.gov.in.
4: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.
2: ஆம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை akashvani.gov.in என்ற இணையதளத்திலும், வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11:00. ஆகாஷவாணி வானிலை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அதிகல வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 37.8 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 3.4 டிகிரி கூடுதல். குறைந்தள வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 2.3 டிகிரி அதிகம். பதிவான ஈரப்பதம் 80%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 38.3 டிகிரி செல்சியஸ். இயல்பை விட 3.8 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ். இயல்பை விட 3 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 72%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரல் நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும்

0: இந்த அலைவரிசையில் சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை நாளை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு. இனி மற்ற நிகழ்ச்சிகள். அலைவரிசை ஒன்றில் நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நலவை கேட்க வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை. இதில் உரிமை குரல், நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர் ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், உங்கள் கவனத்திற்கு உலக சுற்றுலா தினம் சிற்றுரை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 மணிக்கு உலக ஆறுகள் தினம் உரை வழங்குபவர் சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள், 8:30 திரைகானம் ஆகியன இடம்பெறும். 9 மணிக்கு இசைப்பெட்டகம், ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை, கல்யாணி லட்சுமி நாராயணா அவர்கள் உடன் வீணை வாசித்துள்ளார், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா, பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து மூத்துச்சிதறல். 12:10 சங்கீத சாரல், ராதா சங்கரன் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள். 2:15 திரைகானம். 2:40 இசைப்பயிற்சி, கற்பக மனோகரா பாபநாசம் சிவன் பாடல், மலையமாருத ராகம் கண்டச்சாப்பு தாளம், கற்பிப்பவர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 4 மணிக்கு சுவரை தேடும் சித்திரங்கள் வானொலி நாடகம். இதில் நடித்திருப்பவர்கள் கே ஐயம்மாள், பி சுமித்ரா தேவி, மரியா சேவியர், மேதோடியஸ், எல் சீதா பாரதி, பி உஷா, பிரான்சிஸ் செல்வசந்தியா, ஏ மேரா ராணி, இ கணேசன், பி டி ஜோதிபாசு, ஜி சங்கீதா, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். எழுத்தாக்கம் எஸ் பிரபாவதி அவர்கள், அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து. 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் பெத்தானியாபுரம் புனித மரியன்னை லூகா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல், விருதுநகர் மாவட்டம் மேட்டுக்குண்டு ஆர் கலைச்செல்வன் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ். 7:30 உழவர் உலகம். 10 மணிக்கு ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத் சபா, எஸ் சுப்ரதீப் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by V.C. Pramod. The Election Commission has reiterated that the decision of the Special Intensive Revision SIR of electoral rolls issued for all the states and UTs was taken unanimously. Addressing a press conference in New Delhi, Director General Media Ashish Goyal said that a meeting of the Commission was held today where Chief Election Commissioner Gyanesh Kumar and Election Commissioners Dr. Sukhbir Singh Sandhu and Vivek Joshi were present. He said the order for the SIR issued on the 24th of June last year for all the states and UTs, starting with Bihar, was issued with the unanimous approval of the Commission.
2: A meeting of the Election Commission of India was held today. The Chief Election Commissioner, Shri Gyanesh Kumar, and Election Commissioners, Dr. Sukhbir Singh Sandhu and Dr.